குந்த புஷ்பத்யுதி ஸ்திக்த தந்தாவளி நிர்மலாலோல கல்லோல சம்மேளனஸ்தேர சோணாதரே சாரு வீணாதரே பத்வபிம்பாதரே சுலலித நவயவ்வனாரம்ப சந்திரோதயோத்வேல லாவண்ய துக்தார்ண வாவிர்பவத் கம்பு பிம்போக பிருத்கந்தரே தத்கலா மந்திரே மந்தரே திவ்யரத்ன பிரபாபந்துரச்சன்னஹாராதிபூஷ சமுத்திர

மாணிக்க தேஜஸ்புர கங்கணாலங்கிருத்தே விப்ராமாலங்கிருத்தே சாதுபி சத்ருதே வாசராரம்ப வேளா சமுஜம்பமா.

சன்மேகலாபாஸ்வர ஶ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவசிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். குறள் எண் 912 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல்.
0: பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். குறள் எண் 912 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வி மனிதனின் அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக உள்ளது என்றும், வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு அனைத்து வழிகளையும் உருவாக்கும் கருவியாக கல்வி அமைகிறது என்றும் மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் குறித்து தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினோர் மாவட்டத்தில் உள்ள ஷில்ப்கிப் பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நாள் எப்படி தொடங்குகின்றோமோ அந்த நாளின் பயணமும் அப்படித்தான் அமையும். அதனால் கவலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம், நம்பிக்கையை மட்டும் கையில் எடுத்துக் கொள்வோம். இன்று நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அழகான காலை பொழுதை இனிய இறையிசையோடு தொடங்கலாம். இனி கேட்கலாம் மனதிற்கு அமைதி தரும் இனிய இறையிசை பாடல்கள்.

பக்தி நேரம். சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்லை, நம் மனதிற்குள்ளும் ஒரு அமைதியை கொண்டு வரும். அப்படிப்பட்ட இனிய இசையோடு உங்கள் காலை பொழுது இன்னும் அழகாகட்டும். தொடர்ந்து கேட்கலாம் இனிய இறை இசையை.

0: நேரம் 6:18. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் மனம் நம்மிடம் இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வரட்டும். இசையோடு தொடர்ந்து பயணிப்போம்.
1: பக்தி நேரம்

பக்தி நேரம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

பக்தி நேரம். ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிறிய புன்னகை, ஒரு இனிய வார்த்தை, இவை மூன்றும் நம்முடைய நாளையே மாற்றிவிடும் சக்தி கொண்டவை. அதனால் இன்று நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்போம். இந்த இனிய கால நேரத்தில் தொடர்ந்து கேட்போம் அழகான பாடல்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட அனந்த நாராயணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலம் பொன் போன்றது. காலம் ஆக ஆக புது புது வியாதிகளும் வருது. விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமா இருந்தாலும் அதற்கு சமமா நோய் நொடிகளும் நம்மளை தாக்கத்தான் செய்கின்றன. முன்னாலெல்லாம் ஏதாவது இருதயம் சம்பந்தமான நோய் வரும், எலும்பு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் தான் இருந்தது. ஆனா இப்போ புது புது வியாதிகள், உதாரணம் பாருங்க சர்க்கரை வியாதி. இந்த ஒரு வியாதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் நூற்றுக்கணக்கான மருந்து நிறுவனங்கள், அப்புறம் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வியாதியே இல்லை, புதுசாக வந்தது. அது சரி, அது என்ன சர்க்கரை நோய்? நமது உடம்பில் இன்சுலின் ஒழுங்காக சுரக்காது தான். சுரக்கலைன்னா ஊசி மூலம் செலுத்திக் கொள்கிறோம் செயற்கையா. சர்க்கரை நோய்க்கும் நமது வாயில் சுரக்கும் உமிழ் நீருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. உணவுடன் கலந்து செல்லும் உமிழ் நீர் தான் கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க தூண்டும் இயற்கை மருந்து. அனந்த நாராயணன் ஐயா, உங்களுக்கு நினைவிருக்குமே சர்க்கரை நோய் என்பது எப்போது வந்ததுன்னு. இந்த உமிழ் நீர் என்ற இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தாங்கள் உண்ணும் உணவுடன் அதிக அளவு எடுத்துக்கொண்டனர். ஐயா, நீங்கள்லாம் வாழ்வதற்காக உணவு உண்டவர்கள். இந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இல்லையே, ஏதோ மிஷின் கணக்கால வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொறுமையா அமைதியா பொறுப்புடன் முன்னோர்கள் உணவறிந்தனர். அதனால் அவர்கள் சாப்பிடும் உணவுடன் உமிழ் நீர் அதிக அளவு கலந்து வயிற்றுக்குள்ள போனது. கூடுதலா உமிழ் நீரை சுரக்க செய்வதற்காக கொஞ்சமா ஊறுகாயை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணிக்கு முன்னால சாப்பிட்ட பிறகு அரை மணி கழிச்சு கடலை மிட்டாய், வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டாங்க உமிழ்நீர் சுரப்பதற்கு. தூண்டல் துலங்கல் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துலங்கல் சுரக்கிறது. இப்போ ரொம்ப வேகமான காலகட்டமாக இருக்கு. வேகமான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். போட்டியான உலகமும் இது. அதற்காகவே சாப்பிட்றதுலையும் வேகம் அதிகரிச்சிடுச்சு.

ஆற அமரன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது போலெல்லாம் சாப்பிடுற வேலை நடக்கிறதில்ல. வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலையாயிடுச்சு. உணவை ருசித்து ரசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் மருந்து மாத்திரையை முழுங்குற மாதிரி உணவையும் வாயில் போட்டு முழுங்குறோம். நாம் முழுங்கும் உணவில் உமிழ்நீர் இல்லாததால் அந்த உணவுக்கு இன்சுலின் சுரக்காது. உணவில் உள்ள குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்தில் தங்கிடும். நாளடைவில் அது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயாக மாறிடுது. சர்க்கரை நோய்க்கு நல் மருந்தா நம் வாயில் சுரக்கும் உமிழ்நீரை சொல்கிறாங்க. அனந்த நாராயணன் ஐயா, ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம், சிலர் இன்னும் ரெண்டு வேளை கூட சேர்த்து சாப்பிட்றாங்க. எப்போ சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவளம் உணவு கூடவும் உமிழ்நீர் சுரந்து கலந்து சாப்பிட பழகிக்கணும். நாம் குடிநீர் அல்லது தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீர் கலந்து தான் வயிற்றுக்குள்ளே அனுப்பணும். அப்படி

0: வேளை கூட சேர்த்து சாப்பிட்றாங்க. எப்போ சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவளம் உணவு கூடவும் உமிழ்நீர் சுரந்து கலந்து சாப்பிட பழகிக்கணும். நாம் குடிநீர் அல்லது தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீர் கலந்து தான் வயிற்றுக்குள்ளே அனுப்பணும். அப்படி சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். அதுபோல் நம்ம மாநிலத்துக்கே உரிய பழைய சாதம், இதை தினமும் காலை வேளையில் சாப்பிட்டால் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? தற்கால நவீன உணவு வகைகளால் குடலுக்கு கிடைக்க வேண்டிய தாது, இரும்பு, நார்ச்சத்து மட்டுமில்லாமல் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் கிடைக்காத காரணத்தால் மலச்சிக்கல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள் நம்மை நாடி வருகின்றன. இவற்றையெல்லாம் தடுப்பது நம்ம கையில் தான் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உமிழ்நீர் உயிர் நீர், மறந்துட வேண்டாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

வணக்கம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். அகைன் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் ஜெபனாஸ். 7:01 ஆயாச்சே. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எப்பவும் போல வந்து ஒரு சூப்பரான ஹாப்பியான செமையான ஒரு வீக்கெண்ட் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்மளோட டே வந்து அப்படியே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக பக்தி நேரம் கேட்டு முடிச்சோம். என்னகெயின் வந்து நம்ம ஷோ வந்து அப்படியே சூப்பராக வந்து ஆக்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்து உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நீங்கள் போட்ட அனைத்து நல்ல பிளானுமே வந்து வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படின்னு நானும் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் மேசேஜ் சூப்பரான சாங்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு அழகான கேள்வியும் வந்து அப்படியே வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ என்ன கேள்வி அப்படிங்கிறத இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்லிடுறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக பாடலாந்திவை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இதுரையின் 101.4 இங்கே அமைய சமதுல நான் உங்கள் ஆச்சே பென்னாஸ்.

0: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
1: கதையா?
0: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
1: அந்த ராஜாக்கு
0: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
1: எஃப்எம் புடிச்சுதான்.
2: எந்த எஃப்எம்?
0: அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எல்லாம் செம தூளு துள்ளலான ஆஜஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. அதுக்குதானே ரெயின்போ கேட்டு அனேலி நானும் வாழு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: ஏழு மணி ஏழு நிமிடம் ஆயாச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ், சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சுல. ஆமாங்க, சங்கீதா ராஜேஸ்வரன் அண்ட் சுசித்ரா அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல, கபிலன் அண்ட் விஜய் ஆண்டனி அவர்களுடைய காம்போல ஒரு அருமையான ஒரு பாட்டு வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. ஏழு மணி ஏழு நிமிஷமும் ஆயாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக் கேள்வி ஒன்று கேட்கணும். அதாவது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறைக்காக வந்து வேளாண் தலைமைத்துவ விருது 2026 வந்து எந்த மாநிலம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா, நான் இந்த கேள்வியை வந்து டகால்னி இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னா, அதுக்கு கீழே கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் சொல்லலாம். ஸோ கேள்வி உங்களுக்காக திரும்பவும் சொல்லிவிடுகிறேன். தோட்டக்கலைத்துறைக்காக வேளாண் தலைமைத்துவ விருது 2026 எந்த மாநிலம் வந்து வாங்கியிருக்காங்க? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் கேட்டிருக்க கேள்வி. ஸோ அகைன் மக்களே, சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து லைன் அப்

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: பெனி தயாள், ஹரிச்சரன் அண்ட் சின்மை இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, பா விஜய் அவர்களுடைய லிரிக்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு சாங் அயன் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சில 7:14 ஆயிட்டு இருக்கேன். வணக்கம், சென்னை கிட்னு இருக்கீங்க, நான் உங்க அஜிவினாஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியாக பேசிட்டு அப்படியே வந்து ஒரு குட்டி கேள்வியை கேட்டுட்டு அப்படியே பாட்டெல்லாம் போட்டு நானும் வந்து உங்க கூட சேர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறைக்காக வேளாண் தலைமைத்துவ விருது 2026 வந்து எந்த மாநிலம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா இம்மீடியட்டாக போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு. ஸோ அங்கே போனீங்கன்னா வந்து பச்சை கலர்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருப்பேன். சோ அது கீழே கமெண்டாக நீங்க உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி என்னெல்லாம் நாங்கள் கேட்குறோம், என்னெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து அப்படி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாருக்காகவும் வந்து நான் மகானல்ல திரைப்படத்துக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி ட்ராக் பண்ணிட்டே இருக்கு அப்படி இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட் எழுது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இசை வந்து உள்ளே

0: வணக்கம். நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோல.
1: அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல யுவபாரதி அவர்களுடைய வரிகள் அகின் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக்ல வந்து அப்படியே வந்து நான் மகான் அல்ல திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து கேட்டு முடிச்சோம். ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டுலாம் கேட்டேன். ஆமா, அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் வந்து போட்டு இருக்கிறது தான் நானு. சரி, ஓகே. நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோமோ அதுக்கு வந்து நிறைய பேர் பதிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டிருந்த கேள்வி வந்து தோட்டக்கலை துறைக்காக வந்து வேளாண் தலைமைத்துவ விருது 2026 அதாவது இந்த வருஷம் வந்து எந்த மாநிலம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், பிரமீலா தமிழ்செல்வன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பி கே பூபாலன் பாலா, வீரதுரை, சந்திரசேகர் சேகர், ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் வந்து ஹரிவரஷனன், அதுக்கப்புறம் வந்து வர்மா, அவங்க எல்லாரும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சிவா அருண், அதுக்கப்புறம் நரேஷ்குமார், வைஷு, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஹேமலதா, பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அதுக்கப்புறம் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, பிரபு வீரா, சூளை ரீஜா மனோகரன், ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன், அதுக்கப்புறம் தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், இவங்க எல்லாரும் வந்து இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சரியான பதில், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் காபி டீ பூலாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்க எல்லாருக்காகவும் வந்து பையா திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னும் வந்து கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கீங்கன்னா உங்க நண்பர்கள் மாதிரி நீங்களும் வந்து ஓடோடி போங்க. நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு நான் கேட்டிருக்க கேள்விக்கு கீழே பதிலாக அப்படியே வந்து சூப்பராக கமெண்டாக பதிலை வந்து சொல்லிடுங்க. ஓகே, பையா திரைப்படத்துக்காக சொன்ன மாதிரி பாடலாம் அந்த வே கேட்டு ஸ்டே டியூன் மக்களே.

திரும்பவும் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல வந்து அப்படியே வந்து பாட்டு வந்து கேட்டு முடிச்சாச்சு. பையா திரைப்படத்துக்காக 7:27 ஆயாச்சு. வணக்கம் சென்னை, கேட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறது நானுங்களா ஜெவினாசன். நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம், விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், அதுக்கப்புறம் கேசவன், அதுக்கப்புறம் மாலினி தேவி, அருணாச்சலம், அடையாளப்பட்டிலேருந்து ஆசிர்வாதம்,

0: ராஜேஸ்வரி, சபரி மனோஜ், அதுக்கப்புறம் பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், அதுக்கப்புறம் மயிலையிலேருந்து பட்டாபி அவர்கள், சாமுன்னி கே எம் அவர்கள், அதுக்கப்புறம் திவாகரன் ஜே, நாகராஜ் பி, நல்ல பெருமாள் பெருமாள், அதுக்கப்புறம் திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி, அதுக்கப்புறம் நரேஷ்குமார் வைஷு, ஹிராமணி வீரன் வர்மா, அதுக்கப்புறம் விஸ்வநாதன் முத்துராமலிங்கம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் லைட்டாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சண்டேல காலங்காத்தால எப்படி நம்ம கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு எல்லாராலையும் வந்து சரியா பதில் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ல, ஓகே, நம்மள மாதிரியே எல்லாரையும் திங்க் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் கேட்டிருந்த கேள்வியை திரும்ப உங்க எல்லாருக்காகவும் சொல்கிறேன். தோட்டக்கலைத்துறைக்காக வேளாண் தலைமைத்துவ விருது 2026 எந்த மாநிலம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கு பதில் தெரியும், ஆனால் இன்னும் பதில் அனுப்பாமல் இருந்தீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் கேட்டிருக்க கேள்விக்கில் கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் சொல்லலாம். ஆல்ரைட், இன்னும் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பக்கமே போனது இல்லையா, போங்க, சீக்கிரமாக போங்க, போயிட்டு பதிலை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் குட்டியாக வந்து ஒரு பிரேக் ஹேண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன். சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார், அவர் ரஷ்யாவில் இருந்தார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் பேர் ஓஸ்பென்ஸ்கி. உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்களில் ஒன்று இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்றது உண்டு, அப்பேற்பட்ட எழுத்தாளர். அந்த காலத்தில் குருஜீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவர். இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார். ஐயா, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன்னார். உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார், அவர்கிட்ட கொடுத்தார், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நாம் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் அவர். இந்த காகிதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, தெரியாததெல்லாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிக்கிட்டு வாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நாம் ரெண்டு பேரும் உரையாடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை, தெரியாததை பற்றி பேசினா தான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. நாம் எப்பேற்பட்ட சிந்தனையாளர், நம்மளை போய் இவர் இப்படி எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாரு. இருந்தாலும் அந்த பெரியவர் பேரில் இவருக்கு ரொம்ப மரியாதை, அதனால் அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார், யோசிக்க ஆரம்பித்தார். முதல்ல யோசித்தார், கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு. கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது. அதனால் தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால் குறிப்பிட முடியல. சரி, அடுத்தபடியே ஆத்மாவை பற்றி சிந்தித்தார். ஆத்மாவை பற்றித்தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனால் ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியலில் சேர்க்க முடியல. இப்படி ஒவ்வொன்றா அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு. நேராக எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார். ஐயா, உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் பெரியவர். இவர் சொன்னார், ஐயா இப்போதான் எனக்கு புரியுது, எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன், அவையெல்லாம் வெற்றும் வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்போ உணர்றேன், வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்திலேருந்து இப்போ நான் விடுபட்டுட்டேன், அறிவு துறையில் நான் ஒரு பூஜ்யம்ங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னார். இப்போ பெரியவர் சொன்னார், இப்போதான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது,

0: எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையை உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதுதான் அறிவின் தொடக்கத்தில் அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னார். அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஓஸ்பென்ஸ்கி புஸ்தகம் எதுவுமே எழுதலையாம், அதோட விட்டாராம். நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டதுன்னு அர்த்தம். ஆனால் அது நமக்கு புரியறதில்லை, அதுதான் சிக்கல். ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் எப்போ வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் போனாலும் திருடன் வந்து பூட்டை உடச்சி விட்றான், அதனால் இப்போ புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன்னார். என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன், வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
5: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
6: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: எல்லாமே செம்மதூளு.

சின்மயன் சத்யா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, சத்யா அவர்களுடைய கம்போசிங்ல வந்து ஒரு அருமையான பாட்டை எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 7:40 ஆயாச்சு. ஸோ இந்த சண்டே மார்னிங்ல இந்த பாட்டெலாம் கேட்குறது சூப்பராக இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் அடைச்சதாக நம்ம எல்லாருக்காகவும் வருது, விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துக்காக. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்கள் இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே செமதுல.

7:46 ஆயாச்சு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ வணக்கம், சென்னையில வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், சூப்பரான பாட்டெலாம் வந்து கேட்டுருக்கோம். ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி வந்து, தோட்டக்கலைத்துறைக்காக வேளாண் தலைமைத்துவ விருது 2026 வந்து எந்த மாநிலம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பதிலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, பரவாயில்லப்பா, எல்லாரும் காலையில் ரொம்ப சூப்பராக ஆக்டிவாக உங்களுடைய மூளைகள்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, இதே மாதிரியே இருங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சக்தி, அதுக்கப்புறம் சோமசுந்தர பிரபு, கமலா வரதன், அதுக்கப்புறம் முனியப்பன், கௌசல்யா, மதுரை சோ சண்முக சுந்தரம், அதுக்கப்புறம் பெரிய சுவாமி, தங்கப்பதக்கமா, என்னங்க என்னங்க அனுப்பி வச்சிருக்கீங்க, தங்கப்பதக்கமா, தங்கப்பச்சான், ஓகே, வி மோகன் அவர்கள், அதுக்கப்புறம் பிளாக் பேர்ல் கே, பாருங்களேன் பேர்லாம் வந்து ரொம்ப புதுசாக வச்சுருக்காங்கல்ல, நல்லா யோசிக்கிறீங்கங்க நீங்கள்லாம். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்து கேட்டு முடித்தோம் இல்லையா, வினய் தாண்டி வருவாயா திரைப்படத்துக்காக. ஸோ பெனி தயாள் அண்ட் கல்யாணி மேனன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில், கல்யாணி மேனன் அவர்களுடைய வரிகளில், ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில் தான் வந்து இந்த பாட்டை கேட்டு முடித்தோம். அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் வந்து இன்று நேற்று நாளை திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே நாம் இசை மதுவில்லை.

சங்கர் மகாதேவன் என் பத்மலதா அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல, விவேக் வேல்முருகன் அவர்களுடைய வரிகள்ல, ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுடைய இசையில ஒரு அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்சாச்சு. இன்று நேற்று நாளை திரைப்படத்துக்காக 7:51 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவை நோக்கி அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். சோ நம்ம கேட்டிருந்த கேள்வி வந்து, தோட்டக்கலை துறைக்காக வேளாண் தலைமைத்துவ விருது 2026 வந்து எந்த மாநிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு இன்னும் வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து பெண்டிங்ல இருக்கிறது. சோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு அப்படியே வந்து நான் கேட்டிருக்க கேள்வி கீழே கமெண்ட் ஆக உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக ஓ காதல் கண்மணி திரைப்படத்துக்காக பாடலாம் திவை கேட்டி. Stay tuned.

ஜோனிதா காந்தி அண்ட் சாஷா திரிபாதி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, மணிரத்னம் ஏ ரஹ்மான் அவர்களுடைய லிரிக்ல, ஏ ரஹ்மான் அவர்களுடைய அப்படியே மியூசிக்ல, அப்படியே செம்மையா அதோ காதல் கண்மணி திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான வைவான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. 7:55 ஆயாச்சு, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ் வித்தவுட் டிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் ரிவீல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, ஏ ஹரிஹரன் அதுக்கப்புறம் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பதில் வந்து அனுப்பியிருக்காங்க, சரியான பதில் தான் வந்து அனுப்பியிருக்கீங்க. ஸோ நான் கேட்டு இந்த கேள்வி, தோட்டக்கலைத்துறைக்காக வேளாண் தலைமைத்துவ விருது 2026 எந்த மாநிலம் வாங்குச்சுன்னு நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எஸ் தட் இஸ் குஜராத். எஸ் குஜராத் மாநிலம் தான் வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப பெருமை. அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, சரியான பதில்கள்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா திரைப்படத்துக்காக நம்ம நியூஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து எல்லாருக்கும் கேட்டு ஸ்டேஷன் ரெயின்போ 90.4 எல்லாமே செமது உள்ளே.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாண்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: சாப்பிட்டு முடிச்ச கையோட என்னுடைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுரு அப்படின்றவங்களும் வந்துருப்பீங்க. சரி, எல்லாருக்கும் வந்து அப்படியே இந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சண்டே அதுவுமா வந்து மார்னிங் ஒரு சூப்பரான ஒரு வைபோட அழகான ஒரு காலையோட என்னோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மனசாட்சியோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங், ஒரு ஃபேமிலி வைவாக ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியன் மக்களை இதில் என்பது FM 101.4
1: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன், கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். மீண்டும் வணக்கம். நான் உங்கள் ஆஜபினாஸ் வந்தாச்சு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில. இன்னைக்கு என்ன ரஷ் நான் கேட்கறேன், இன்னைக்கு என்ன ரஷ் உங்களுக்கு? சண்டே அதுவுமா வந்து பாதி பேர் இன்னும் தூங்கிட்டு அப்படியே லைட்டா அப்படியே வந்து ஒரு அரைகுறையா வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டு படுத்துட்டு இருப்பீங்க. சில பேர் ஓகே எந்திரிச்சு டீ காப்பியை குடிச்சிட்டு இந்த நாளை வந்து அப்படியே ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சில பேர் வந்து இல்ல வேணா ஸ்னாப் எல்லாம் கிடையாது, குட் கால் 8 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன், அதே மாதிரி 8 மணிக்குள்ள

நல்லது.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: புளினால இனி எல்லாமே தூளு.
1: 8:14 ஆயிட்டிருக்கு. யஷ் ரெசா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து பேசிட்டு இருக்கிறது நானு ராஜபினா. ஸோ சமையல் சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போகும் அப்படின்னு கேட்டாக்கா நோ நெவர் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா நாளும் பர்ஃபெக்டாக போகலன்னு தெரியுதுல்ல. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டை நம்ம தானே செட் பண்ணணும். ஸோ மைண்டை வந்து நல்லபடியாக செட் பண்ணிட்டு எப்படி போனாலும் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு மைண்டை செட் பண்ணிட்டு அப்படியே அழகாக வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி போயிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா பிரச்சனையும் வந்து ரொம்ப பெருசாக தெரியாதுங்க. அதுக்கு பக்கத்தில் இடமோ வந்து குட்டியாக தெரியும். அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளும் எண்ணத்தோட எல்லா நாளையும் வந்து துவங்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மண்டே இல்லை, அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் அங்கே வேற ஒன்றும் கிடையாது. சரி, பெங்களூர் நாட்கள் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூளு.

விஜய், யேசுதா, சச்சின், திவ்யா, எஸ் மேனன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல, கோபி சுந்தர் அவர்களுடைய இசையில, பெங்களூர் நாட்கள் திரைப்படத்துக்காக சாங்க கேட்டு முடிக்கும் போது நேரம் 8:19 ஆயாச்சு. என்னுடைய இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய பாட்டெல்லாம் வந்து நிறைய தடவை வந்து டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஏன் நீங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நிறைய பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணிருக்கேன், நீங்கலாம் என்ன மறக்கவே கூடாது. சரி ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ன உடனே நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது சென்டிமெண்டாலாம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லும் போது உண்மையான நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னமா நண்பனாலே உண்மையானவன் தான், அது என்ன உண்மையான நண்பன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக நமக்கு நம்ம என்ன அவங்களுக்கு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க நமக்காக வந்து நல்லதே நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லா நண்பர்களுக்காகவும் என்னுடைய எல்லா நண்பர்களுக்காகவும் நான் வந்து இந்த பாடலை வந்து டெடிகேட் செய்கிறேன். ஸோ நண்பன் திரைப்படத்துக்காக பாடல் ஆந்திவே அந்த இந்த பாட்டை கேட்டு அப்படி ஸ்டேஜ் யூனு ரெயின்போ FM 101.4 அமைச்சமது உள்ளே.

8:26 ஆயாச்சு. நண்பன் திரைப்படத்துக்காக டெடிகேட் பண்ணி இந்த பாட்டை வந்து கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்க முடியிற ஒரு விஷயம்னா நம்மளுடைய குடும்பங்க, அதோட நம்மளுடைய ஓனான குடும்பம். ஆனா வந்து நாம தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு நினைச்ச நம்ம குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு உறவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நண்பர்கள். ஸோ நம்ம வந்து யாரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறத வந்து நாம தான் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அந்த நட்பை கொண்டாடுற விதமாக இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்கள் மனசுக்குள்ள ரொம்ப நெருக்கமான நண்பரை வந்து நினச்சிக்கோங்க. இதுவரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதனால் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட இன்றைக்கி. நீங்கள் திடீர்னு வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளான்லாம் வந்து போடணும், அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கும், அதுதான் வந்து ஒர்க் அவுட்டும் ஆகும். அதனால் வந்து இப்போ தானே ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் பிளானை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடுத்ததாக வந்து சென்னை 23 படுக்கா, இத்தனை நாள் நான் பிரிஞ்சிருந்தல உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டை நீ இந்த பாட்டை தொடர்ந்து அப்படின்னு கேட்டு ஸ்டேச்சுனா இருங்க. 91.4

8 மணி 54 நிமிடம் ஆயாச்சு. மக்களே,

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கின்னாவர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நேரம் சரியா 9:03 ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் என் ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். இன்னைக்கு காலை ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் 9 மணிக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரெயின்போ ஆப் கேட்குறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்னைக்கு ஒரு ஷோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எப்போது போலதான் ஃபாஸ்ட் பீட் சாங். இன்னொரு ஸ்பெஷல் டே இருக்கு இன்னைக்கு. அதாவது ஆகஸ்ட் மந்தோடைய ஃபர்ஸ்ட் சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதனால இன்னைக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர்கள்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ஒரு உறவுல இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய நட்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படி ஒரு நட்பு கிடைச்சுதான் நீங்க எப்பொழுதுமே ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தினத்தை கொண்டாடுறதுக்காகவே ஒரு அருமையான பாடலோட வந்திருக்கேன். என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து ஒரு

அருமையான பாடல் கிரிஷ் மற்றும் நரேஷ் ஐயருடைய வரிகள், குரல்ல விவேகாவோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9:11 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ஸோ ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸோட நான் வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் உங்களுக்கு மறக்க முடியாத ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்குற மாதிரி சில சம்பவங்கள்லாம் யோசிக்கலாமே. ஆஃபீஸில் திட்டு வாங்கும் போது, காலேஜில் அட்டெண்டன்ஸ் கட் பண்ணும் போது, பாக்கெட்டில் காசு இல்லாத போது, நம்ம கூடவே அந்த நின்று அந்த ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, இல்லை ஒரே ஒரு நண்பர்கள் கூட, ஒரே ஒரு நண்பர் தானே சொல்லணும், நண்பர்கள் இல்லை இல்லையா, சரி ஒரே ஒரு நண்பராவது இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறக்காமல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் சொல்லிடுங்க. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால பொறுமையாக 9 எழுந்து தூக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு சுட சுட ஒரு காஃபியோட எனர்ஜி ஏற்றுற மாதிரியே உங்களுக்காகவே நிறைய சாங்ஸோடு நான் வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வாலியுடைய வரிகளில் கார்த்திக், குணால், அனுபமா, சுனிதான்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூளு.

0: ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க.

0: ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸை யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

9:20 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல் அப்படின்றனால நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த பாடல்களும் சேர்த்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து லவ்வில் தோற்று போகலாம், எக்ஸாமில் மார்க் குறையலாம், ஆனால் நம்ம கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து மச்சி விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த மொமெண்ட்டு எவ்வளோ ஈஸியானதாக மாறிடுது இல்லை. ஸோ இன்றைக்கி நாளை ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம ஷோ கேட்டு முடித்த உடனே உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான் கராத்தி திரைப்படத்திலேருந்து பென்னி தயால்ஸ் சுனிதி சவுண்ட் பாடிய பாடல் யுகபாரதி வரிகளில் அனிருத் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

9:31 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல் அப்படின்றனால ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே அப்படி நிறைய நல்ல பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது சில கேங்கில் வந்து ரொம்ப நிறைய பேர்லாம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெயின்போ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுவும் அவங்களோட ட்ரிப் போகிறோன்னு நினச்சாலே ஐயோ அப்படின்னு புளியை கரைக்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. ஸோ எந்த நட்பு எப்படி இருந்தாலும் நட்பு நட்பு தானே. நட்பில் என்னங்க நல்லவங்க கெட்டவங்க, எல்லாமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நட்பு கிடச்சிருந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக என்ன பாடல் ஒழிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல், ஹரிஹரன் குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தூள்.

9:39 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் நட்பேர் துணை திரைப்படத்திலிருந்து சிங்கிள் பசங்க அப்படின்ற பாட்டு தான். பாலச்சந்தர் மற்றும் கானா உலக தரணி அறிவுன்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த பாடலை கேட்க

0: க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கேட்டு இணைந்தருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

சங்கர் மகாதேவன் பிரேம்ஜி குரலில், கங்கை அமரன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், சரோஜா சாமானிக்காலோன் ஒரு அருமையான தத்துவ பாடலை கேட்டு வந்த நேரம் 9:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்

கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் மங்காதா திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா குரலில், கங்கை அமரன் வரிகளில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

9:56 ஆயிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சோ நிறைவு பாடலாம் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் சென்னை திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஹர்தூர் ஹாதின்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலுக்கு அனிருத்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாடலோட நான் கிளம்புறேன். மறுபடியும் 10:02 நானும் பென்சு சேர்ந்து வந்து உங்களை கெட்ஜெட் கோ நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.

அமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் மக்களே, நான் உங்க ஆர்ஜி விநாஸ் வந்தாச்சு, அண்ட்
2: உங்களுடன் ஆர்ஜி டெல்ஃபின் ராஜேந்திரன்.
1: எஸ், இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரே விஷயத்தையும் ரெண்டு பேரும் வந்து வேற வேற மாதிரி பேசிக்கிட்டோம். ஸோ ஏன் இதே வந்து நம்ம டாபிக்கா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஆமா இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், என்ன அதை வந்து ஒரு 4 எமோஷனாக வந்து நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு கோவமாக, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு அழுதுகிட்டே. ஸோ இந்த மாதிரி சந்தோஷமா, கோவமா, அதுக்கப்புறம் அழுதுகிட்டே, அப்படி துக்கமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்போட பாசத்தோட, இந்த மாதிரி ஒரு 4 எமோஷன். பட் இந்த எமோஷனில் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஒரு 4 எமோஷனில் வந்து சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம், ஒரு மாதிரி எமோஷனாக நாங்கள் வந்து ஒரு மாதிரி பேசுவோம். சரி, ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 2986003 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 2952500 கிடையாது, 055544 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து நம்ம எல்லாருக்காகவும் இன்றைய நாள் ஒரு சூப்பரான பாட்டை வந்து கொடுக்கணும் இல்லையா.
2: ஸோ என்ன பாட்டு அப்படின்றதையும் சொல்லிடுங்களா. அப்படியே
1: ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே திணறிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம எல்லாருக்கும் வந்து சென்னை 28 திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, ஒரு மாதிரி ஜல்சாவாக இருக்கிற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டை கேட்டு ஸோ நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த கேம் ஷோக்குள்ளே துபக்கட்டே
2: ஃபன் பண்ணுறோம்.
1: ஆமாம், கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம். ஆமாம், இது யாரும் வெளில சொல்கிறாதீங்க, சென்னை 28 திரைப்படத்துக்காக போடலாம் தீவி.
2: ஸோ கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4,
1: நீங்கள் எல்லாமே சமதூள்.

0: ரஞ்சித் திப்பு, பிரேம்ஜி அண்ட் ஹரிச்சரன் இவர்களோட வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 10:09 ஆயாச்சு.
1: சோ இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி விளையாட வந்திருக்கோம். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில எதை பத்தி விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்ல சினிமா பஞ்ச் டைலாக்கோ ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், ஆனா அதை நீங்க பல்வேறு எமோஷனோட வெளிப்படுத்த போறீங்க. அதான் இன்னைக்கான கேம்.
0: சோ இந்த கேம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேற உங்களுக்காக பண்ணி காமிச்சிருக்கேன். சோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் காலர், வணக்கம், யாருங்க இந்த?
2: குட்
1: மார்னிங். நல்லா இருக்கீங்களா?
0: வெளிப்படுத்துறீங்க கண்ட்ரோல்.
1: சரி, உங்களுக்கு வந்து நான் ஒரு வார்த்தை கொடுக்கறேன், டெய்லி நீங்க கேட்டுட்டு இருக்க வார்த்தை தான், சரியா? அது வார்த்தை இல்ல, சென்டென்ஸ்.

0: எனக்கே ரொம்ப
1: இருக்கு. 101.4 இங்க எல்லாமே தூள், இதான் உங்களுக்கான லைன். அவங்க
0: தெரியாம நான் விவித் பாரதியில பேசிட்டு இருக்கேனா அப்படின்ற
2: மாதிரி.
1: இங்க எல்லாமே தூள், அத சொல்லுங்க.
0: அவங்க எமோஷன்லயே மூழ்கிட்டாங்க. அடுத்ததாக வணக்கம், யாருங்க இந்த?
1: வெளிப்படுத்துங்க. கலக்குறீங்க போங்க.
2: இது 101.4
0: நன்றி, வணக்கம். யாருங்க இந்த? ஹேமா மேம், நீங்க சொல்லுங்க. எமோஷன்ஸ் சொல்ல போறீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இததான் வந்து நீங்க இப்போ எல்லா எமோஷன்லயும் சொல்ல போறீங்க. அழுவனோ, பயப்படணும், கோவப்படணும், சந்தோஷமா சொல்லணும்.
3: அனைவருக்கும்
0: இல்ல,
1: அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க பாவம்.
0: சரி,
3: ஒரே வார்த்தையை
0: அதுதான்
1: அதுதான் டாஸ்க், அதுதான்.
3: காலை வணக்கம் வாங்க. எப்போ 101.4 அனைவருக்கும்
0: உங்களுக்கு வந்து அதே தாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்தது கோவமா சொல்லுங்க.
2: வணக்கம்,
0: ஐயோ பயந்துட்டேன். அப்பமா அழுதுட்டே சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நல்ல விஷயம் மேடம், ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ரொம்ப அழகா வந்து எல்லாரும் வந்து எமோஷனா சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரே ஒரு எமோஷன், அதாவது சிரிப்பு அப்படின்ல வந்து நம்மள வந்து அடக்கி வச்சிருக்காங்க.
1: நீங்க போன் பண்ணாலே எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அந்த மகிழ்ச்சியை தாண்டி வேற எமோஷன் வரமாட்டேங்குது உங்களுக்கு.
0: வரணும், இது டாஸ்க் இல்லையா, கண்டிப்பா வரணும். சரி ஓகே, எல்லாரும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கட்டும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து தெரியவதுக்காக ஒரு சூப்பரான அல்டிமேட்டான சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு
1: இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4
0: எல்லாமே சமதூள்.

0: ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து கேட்டு முடிச்சோம். அண்ட் அதே மாதிரி வந்து விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்ல வெறித்தனமா அப்பா சமையாதது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு 10:20 மாயாச்சு. ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நானும் வந்து டெல்ஃபின் அவர்களும் வந்து ஒரு சூப்பரான ஒரு வரிகளை வந்து சொல்லுவோம், அதாவது ஒரு சென்டென்ஸை சொல்லுவோம். அந்த சென்டென்ஸை வந்து 4-5 எமோஷனில் உங்களால் முடிஞ்சா 10 எமோஷனில் கூட சொல்லலாம், பட் ஆனால் முடியாது இல்லை, அதனால ஒரு 4-5 எமோஷனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. டெல்ஃபின் ஸ்டேட்மெண்ட் ரெடி இல்லை?
1: எஸ்
0: என்னமோ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்
1: ரெடியாக இருக்கு, நீங்கள் கால் எடுங்க.
0: சரி ஓகே. வணக்கம் மக்களே, யாரெங்கிறது பேசுறீங்க? சூப்பருங்க. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில முடிபெற்ற மேடம்.
1: ரெடியா இருக்கீங்களா விளையாட?
2: சொன்னீங்க
1: வரவே இல்ல அப்படின்றதுதான், அத நீங்க வேற வேற எமோஷன்ல சொல்லணும்.
2: அழுவியா
1: இல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா
0: பயத்துல
1: இல்ல வெக்கப்பட்டு கூட சொல்லலாம்.
2: தம்பி என்னடா நேத்து வரேன்னு வரவே இல்ல, என்ன பயந்துட்டியா? யாருடா தம்பி?
1: யாருங்க நீங்க?
0: அவர் வந்து நம்மள ஒரு எமோஷனுக்குள்ள கொண்டு போய்க்காது. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா சந்தோஷம். வணக்கம், யாருங்க இந்த?
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சசிகலா பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க சசிகலா?
3: சைதாப்பேட்டையில இருந்து.
1: சரி, அப்படியே கொஞ்சம் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா?
3: நான் கம்மி பண்ணிட்டேன், கம்மி பண்ணிட்டேன்.
1: உங்களுக்கு என்ன டைலாக்னா, நேத்து அடிக்க வரேன்னு வரவே இல்ல அப்படின்றதுதான் டைலாக்.
3: நேத்து வரேன், நேத்து அடிக்க வரேன்னு சொன்னிய தம்பி, ஏன் அடிக்க வரல? நேத்து அடிக்க வரேன்னு சொன்னிய தம்பி, ஏன் அடிக்க வரல? நேத்து அடிக்க வரேன்னு சொன்னீங்களே, ஏன் அடிக்க வரல?
1: இவ்வளவு சந்தோஷமா யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க நேத்து அடிக்க வரத. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சூப்பருங்க, தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மேடம், தேங்க்யூ சோ மச். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இவங்களுக்கு என்ன அதே சென்டென்ஸா இல்லைன்னா
1: அதே சொல்லுங்கம்மா. நேத்து தம்பி நேத்து அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படின்றதுதான் சொல்லுங்க பாப்போம்.
4: படிப்பு.
1: நேத்து அடிக்க வர நீங்க அடிக்க வரவே இல்லைன்றதுதான், படிப்புக்கும் அடிக்க இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நமக்கு படிப்பு வராது, அதனால அந்த சைடு விட்டுருவோம், நம்ம இந்த சைடு வந்துருவோம். தம்பி நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்லை அப்படின்றதுதான்.
0: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: எல்லாருமே என்ன ஒரு எமோஷனை பார்த்துட்டு அப்படியே பயந்து போயிட்டாங்களா? வணக்கம், யார் எங்க இருந்து?
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: சென்னை 84ல இருந்து வி மோகன் பேசுறேன்.
1: சென்னை 84 எந்த ஏரியாங்க?
5: புரசவாக்கம் ஏரியா.
1: ஓ, கலக்குறீங்க போங்க. சரி, என்ன என்ன கேம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா?
5: தெரியும். தம்பி அடிக்க வரலையே.
1: தம்பி அடிக்க வரலையே இல்ல, தம்பி நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்லையே, இதுதான் டைலாக். ஓகேவா? இந்த டைலாக்க நீங்க வந்து ஒரு 4 எமோஷன்ல சொல்லுங்க பாப்போம்.
5: தம்பி நேத்தி அடிக்க வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரவே
1: இல்ல? அடுத்து
5: நேத்திக்கு அடிக்க வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அடிக்காம ஏமாத்திட்டீங்களே.
1: அடுத்து
5: தம்பி நீங்க அடிக்க வரேன்னு சொன்னீங்களே, நீங்க அடிக்க வரல.
1: பாட்டு எல்லாம் பாட சொல்லல, எமோஷன் எமோஷன்.
0: நல்ல முயற்சி, நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து

0: நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா ஃபுல்லா கம்ப்ளீட்டா 100% வரப்போ ஷோ முடிஞ்சிட போல இருக்கு. சரி ஓகே, ஸோ மக்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் இல்லை திரைப்படத்துக்காக ஒரு பாட்டை கொடுத்துடலாம். ஸோ இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூனா இருங்க மக்களே. ரெயின்போ FM 101.4
1: எல்லாமே தூளு.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு.
2: சோ நேரம் இப்போ 10:31 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு கொண்டிருக்கிற கெட் செட் கோ நிகழ்ச்சியில நிறைய ஃபன்னான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். சோ அந்த கேம்ல விளையாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்,
1: எஸ் நீங்க வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 2986003 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952 இந்த நம்பர் கால் பண்ணலாம். சொன்ன உடனே நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இந்த? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆமா சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறோம்.
3: அனைவருக்கும்
1: அனைவருக்கும்
4: ராஜசேகர்
1: சார்,
4: அது அடி வாங்கி முடிஞ்சிட்டு
1: அடி வாங்கி மிதி வாங்கி முடிஞ்சிட்டு.
4: ஆமா நான் வாங்காத ஊரே இல்ல, அடி வாங்காத ஊரே இல்ல.
2: சரி உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லட்டுமா?
4: சொல்லுங்க மேடம்.
2: நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்ல.
4: நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்ல.
2: ஆமா அத வந்து பல எமோஷன்ல சொல்லுங்க பாப்போம்.
4: சோ ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்ல.
4: சரி சொல்லுங்களா?
2: ஆ சொல்லுங்க.
4: நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்ல.
2: என்னங்க நான் சொன்னது அப்படியே சொல்றீங்க?
1: அது நார்மல் எமோஷன்.
4: நார்மலா சொல்லிட்டேன்.
2: வாழ்த்துக்கள்
1: சார். நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
5: வணக்கம். வாழ்க வளமும் மணிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நமக்கெல்லாம் ஆரோக்கியமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க.
2: சரி உங்களுக்கான வார்த்தை என்னன்னா 101.4 இங்க எல்லாமே தூளு. இத நாலு எமோஷன்ல சொல்லுங்க பாப்போம்.
5: 101.4 இங்க எல்லாமே தூளு. 101.4 இங்க எல்லாமே தூளு. 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு நட்பை துணை திரைப்படத்துக்காக. இந்த பாட்டை கேட்டு
2: இணைந்திருங்க. இது FM Rainbow 101.4
1: எல்லாமே சமதுல.

0: go!
1: உங்களுக்கான ஒரு லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுது. இது அப்படிப்பட்ட ஒரு லைன், இது யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை.
2: இது யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா எனக்கு தச்சு கொடுத்த கால் சட்டை.
1: கால் சட்டை, கை சட்டை, அதெல்லாம் எனக்கு.
0: இது வந்து டங் ட்விஸ்டர் கேம் இல்ல, இது வந்து எமோஷன் கேம்.
2: யார் தச்ச சட்டை? இது தாத்தா எனக்கு தச்சு கொடுத்த சட்டை.
0: இந்த இந்த டயலாக் வந்து நீங்க வந்து ஒரு நாலு எமோஷன்ல சொல்லுங்க பாப்போம். மனசுல வச்சு சொல்லுங்க.
2: இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா எனக்கு தச்சு கொடுத்த சட்டை.

0: சரி சார், விடுங்க சார். இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாதி பேர் வந்து இத மிமிக்ரி டெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க நினைக்கிறேன்.
1: வேற வேற நபர்கள் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிடறாங்க
0: போல. எஸ், இது எமோஷன்றதே மறந்துடுறாங்க. வணக்கம், யாருங்க இந்த?
2: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: ஓகே பாபு சார், நன்றி சார். காலை வணக்கம் சார். ஸோ உங்களுக்கான லைன் வந்து இதே தான் சார். இது யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இதை வந்து ஒரு நாள் எமோஷன்ல சொல்லுங்க சார்.
2: யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச
1: சட்டை.
0: ஓ, லைனே நமக்கு பதட்டமாவதா? சரி, அப்போ உங்களுக்கு வேற ஒரு டைலாக் சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கு இது சொல்லமா? தம்பி நேத்து அடிக்க வரேன்னு வரவே இல்லை சொல்றீங்களா?
2: தம்பி நேத்து
1: அடிக்க வர நீங்க வரவே இல்ல.
2: தம்பி நேத்து அடிக்க வர நீங்க இன்னைக்கு வரவே இல்ல. தம்பி நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஏண்டா
1: அடுத்து?
2: தம்பி நேத்துடா அடிக்க வர்றேன்னு சொன்ன வரலடா. எதுக்குடா?
0: சரி, ஓகே,
1: நல்ல முயற்சி. நன்றி நன்றி,
0: நல்ல முயற்சிங்க. வணக்கம், யாருங்க இந்த? ஓகே, நானே தான் நான் இங்கேருந்து. சரி, ஓகே. எல்லாரும் வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எமோஷனுக்கும் வந்து அந்த மிமிக்ரிக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சரி, ஓகே, ஒன்றும் கிடையாதுங்க. எமோஷனாக சொல்லணுங்க, அழுகுற மாதிரி சொல்லணும், சிரிக்கிற மாதிரி சொல்லணும், பயந்துக்கிட்டே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து எமோஷன்
1: சொல்லாங்க.
0: ஆமாம், அப்படிலாம் சொல்லலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகணும்ல, அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். ஸோ வல்லவன் திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எல்லாமே தூள்.

0: தேங்க்ஸ் பா.
1: இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.

0: go!
1: பத்து மணி 49 நிமிடம் ஆயாச்சு. ஸோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டோம். அண்ட் டெல்ஃபின், நம்ம வந்து என்ன பண்ணினு இருக்கோம், பயங்கரமாக நீங்கள் ஒரு எமோஷனில் இருக்கீங்க, நான் ஒரு எமோஷனில் இருக்கேன், இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு எமோஷனில் தள்ளிட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக காலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம்,
3: என்னமோ
2: சொல்றீங்க
1: வணக்கம், யாருங்க இந்த? இப்ப பாருங்க, அவங்களே யாருக்கும் லைன் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: சென்னை மாங்காட்டுல இருந்து பேசுறேன்.
2: மாங்காட்ல இருந்து யாரு பேசுறீங்க?
4: அழகிரி சாமி பேசுறேன்
2: மேடம். அழகிரி சாமி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேம்.
2: சரி, உங்க என்ன கேம் தெரியுமா உங்களுக்கு?
4: ஓகே மேம், சொல்லுங்க மேம், ஒன் டைம் சொல்லுங்க.
2: சரி, நீ அங்க ஒரு டயலாக் கோயில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம், அத வந்து நீங்க வந்து ஒரு நாலு எமோஷன்ல சொல்லணும். சந்தோஷமா, துக்கமா, வெக்கமா, எப்படி,
1: கோபமா?
2: ஆமா.
4: ஓகே மேடம்.
2: ஓகே, உங்களுக்கான டயலாக் வந்து, கண்ணு வேணும்னு சொன்னியாமே, இதான்
4: புரியல மேடம்.
2: கண்ணு கண்ணு வேணும்னு சொன்னியாமே,
1: நீங்க எவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒரு

0: டைலாகுங்க இது.
1: ஓகே சொல்றேன் மேடம்.
0: சொல்லுங்க சார். சூப்பர் சார், கமான் சார்.
1: கண்ணு வேணும் சொன்னையாமே. கண்ணு வேணும் சொன்னையாமே. கண் வேணும் சொன்னையா.
2: அப்படியே உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க இந்த டெம்போவை மட்டும் ஏத்தி இறக்குறது கவலையும் நிறுத்திட்டு எமோஷனா சொல்லுங்க பாப்போம். இப்போ
1: கண் வேணும்னு சொன்னியாமே.
0: சரி ஓகே,
2: நன்றி நன்றி நன்றி.
0: எனக்கு கண்ணு வேணுங்க, எனக்கு காது வேணுங்க. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம், கோபுரத்னம். உங்களுக்கு சிரிப்பு, தெய்வீக சிரிப்பா இருக்கு மேடம்.
2: சிரிச்சு வாழ்றதுதானங்க வாழ்க்கை. சந்தோஷமா இருப்போம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். என்ன சொல்றீங்க?
3: தெய்வீக சிரிப்பா
2: எல்லாமே தூளு. சொல்லுங்க பாப்போம், நாலு எமோஷன்ல.
3: இது 101.4 எல்லாமே தூளு.
2: இது அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டீங்க.
3: 101.4 பா, எல்லாமே ஸ்கூல் பா.
2: இது என்ன எமோஷன்?
0: டெய்லி எமோஷன். டெய்லி நாங்க இப்படிதான் பேசுவோம், அதை ஒரு எமோஷனா மாத்திட்டோம் அப்படின்றவாரு. சரி ஓகே, இப்ப வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு நேரம், அதாவது நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில இருக்கனால லாஸ்ட் காலர், த லக்கி காலர் யார் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கண்ணு
2: வேணும் சொன்னியாமே. உங்களை வந்து நான் ரிப்பீட் போர்டில் சொல்ல சொல்ல, நான் வந்து இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, கண்ணு வேணும்னு சொன்னியாமே, கண்ணு வேணும் சொன்னியாமே, அந்த மாதிரி விதியுதமான எமோஷனில் கேட்குறேன் நான். உங்களை
0: சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க பின்பக்கமாக கண்ணு வச்சு பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் தி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, போயிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ வந்து டெல்ஃபின் நீங்கள் ஒரு ஒரே ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு நாலு எமோஷனாக சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு நிறைவாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இதுவரைக்கும் சொன்ன சென்டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள்.
2: என்ன சொல்லலாம், என்ன ஏதாவது ஒரு சென்டென்ஸ், என்ன எது சொல்லலாம்னு சொல்லி
0: நீங்க வந்து ஜாஸ்தியா சொல்லி இப்ப எல்லாரும் வந்து பயங்கரமா மொக்க பண்ணது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி நேற்று அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. அதை மட்டும் நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு நாலு எமோஷன்ல சொல்லிடுங்க.
2: ஓகே, தம்பி அடிக்க வர, நீங்க அடிக்க வரவே இல்லை. தம்பி நேத்து அடிக்க வர, நீங்களே வரவே இல்லையே தம்பி. தம்பி நேத்து அடிக்க வர, நீங்க வரலையா?
0: ஏங்க உங்க நடிப்பை கண்டு நான் வியக்கங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டெல்ஃபின் அவர்களுக்கும், அண்ட் நம்ம நேயர்களில் யாரெல்லாம் வந்து கால் பண்ணி யாரெல்லாம் வந்து சூப்பராக பங்கேற்க ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக செம்மையாக பண்ணி முடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: பெரிய வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு நன்றியும் சொல்லிட்டு மீண்டும் வந்து இப்போ நான் ஷோ விட்டு வைண்ட போயிட்டு கிளம்ப போறேன்னா
2: ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு மணிக்கு வந்து சந்திப்பேன்.
0: எஸ் அவங்க சந்திக்க வந்துருவாங்க, அதனால அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் கிளம்புறேன் எல்லாம் சொல்லிட்டு போறேன். எல்லாருக்கும் வந்து மறுபடியும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு மாதிரி ஜாலியா இருக்குல்ல, உங்களுக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டெல்ஃபின்.
2: உங்களுக்கும் பெனாஸ்,
0: தேங்க்யூ சோ மச். அண்ட் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சூப்பரான ஸ்மைலோட நான் இப்போதைக்கு ஷோ வாயிண்டப்பட்டா கிளம்பிக்கிறேன். திரும்ப மீனோர்லார் இல்லை ஒரு சூப்பரான நிகழ்ச்சியோட, சமையான பேச்சோட, சூப்பரான பாடல்களோட உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்காக ஓடோடி வந்துவிட்டேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடலாக பிரதர் திரைப்படத்துக்காக பாடலாம் தீ கேட்டு ஸ்டே டியூன்.
2: உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் மற்றும்
0: ஆர்ஜே பெனாஸ். டடா, பை பை.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா அசினா ஆ கெத்து மாசு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வடிகால் வாரியத்தால் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அந்த வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 10 அடி உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக ஹிமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள சிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு

0: மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கனமழை பெய்து வருவதால் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் இன்றும் நாளையும் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தர்மி ஷர்மா வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019

பற்றி தெரிந்து கொள்வோம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019 மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், பண்ணை துறையில் டீசல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களில் 2 மெகாவாட் திறன் வரை பரவலாக்கப்பட்ட தரை அல்லது ஸ்டில்ட் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் நேரடியாகவோ அல்லது விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஊராட்சிகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தண்ணீர் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டாகவோ அல்லது மேம்பாட்டாளர் மூலமாகவோ நிறுவ முடியும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை மின்சார விநியோக நிறுவனங்கள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் வாங்குகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அவர்களும் குத்தகை வாடகைக்கு தகுதியுடையவர்கள். மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை கொள்முதல் செய்த ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா அல்லது நிறுவப்பட்ட தெருவில் 1 மெகாவாட்டிற்கு 6.6 லட்சம் ரூபாய் வரை, இதில் எது குறைவோ அந்த தொகை வணிக ரீதியிலான செயல்பாடு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தனித்து இயங்கும் சூரிய ஒளி விவசாய பம்பு செட்டுகளை பாசனத்திற்காக நிறுவலாம். தனித்து நிற்கும் சூரிய சக்தி விவசாய பம்பிற்கு 30% நிதியுதவி மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி விவசாய பம்புகளையும் 7.5 HP வரை திறன் கொண்ட கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளின் சூரிய சக்தி ஆகியவற்றை நிறுவ முடியும். 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை முக்கியமாக தரிசு அல்லது பயிரிட முடியாத விவசாய நிலங்களில் நிறுவலாம். விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தியை மின் நிலையங்கள் பிளவுபட்ட முறையில், அதாவது சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கான உயர்த்தப்பட்ட அமைப்பு நிறுவப்பட்டு பேனல் வரிசைகளுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக, அதாவது தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், பஞ்சாயத்துகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், நீர் பயனர் சங்கங்கள் திட்டம் நிறுவப்பட்ட நிலம் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் 5 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின்சாரம் விநியோகம் நிறுவனங்களால் வாங்கப்படும். விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் தற்போதைய டீசல் மூலம் இயங்கும் விவசாய பம்புகளை 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி பம்புகளுடன் மாற்றலாம். 7.5 HP அதிகமான திறன் கொண்ட பம்புகள் அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தீவு யூனியன் பிரதேசங்கள் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தலா 30% மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 40% விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்பு நிறுவுவதற்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த திட்டம் பற்றிய தகவல்களை https://mnre.gov.in/solar/schemes வலைதள முகவரி மீண்டும் https://mnre.gov.in/solar/schemes வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அல்லது 1800-1830-333 தொலைபேசி எண் மீண்டும் 1800-1830-333 கட்டணமில்லா எண்ணில் அழைக்கலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேரம் 12:07 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் மீ ஆர் ஜெயராம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில என்ன கேள்வி ரொம்ப எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ் சூப்பரான ஒரு கேள்விதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நீங்க ஒரு இயக்குனர், ஒரு டைரக்டர், ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னா பெண்களுடைய கதாபாத்திரம், பெண்களுடைய கேரக்டரை வந்து எப்படி வடிவமைப்பீங்க? அதுதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம், நம்மளுடைய சிறு வயதில் இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கட்டும், அந்த படங்களில் பெண்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நிறைய விவாதங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அல்லது நம்மளுடைய வீடுகள்லேயே இருந்திருக்கலாம். சில நேரம் நம்ம அது விவாதத்துக்கு கொண்டு போகாமலே நமக்குள்ளே யோசிச்சுட்ருக்கலாம், என்னடா இது, இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கே, இந்த மாதிரிலாம் சாத்தியப்படுமா அப்படின்னு நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள்லாம் ஓடிட்டே இருந்திருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் உள்வாங்கி அதன் பிறகு ஒரு பதிலும் கிடச்சிருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஒரு இயக்குனர், கால் பண்ணுற ஸ்நேகிதல் எல்லாமே ஒரு இயக்குனர் அப்படின்னா உங்களுடைய திரைப்படத்தில் பெண் கதாபாத்திரங்களை எப்படி வைப்பீங்க? அதாவது என்னுடைய திரைப்படத்தில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச போகிறோம். நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-298-00-38 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 0444-295-2-55-54 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஏன் கூட ரம்யா என்னோட நான் ஒரு டைரக்டர் அப்படின்னா நான் இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை பெண்களுக்கு வந்து கொடுப்பேன், இப்படி தான் வந்து என்னுடைய பெண்கள் கதாபாத்திரம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி என்னோட பேசலாம். ஆனால் ஸ்நேகிதிகள் மட்டும்தான் கால் பண்ணி பேசணும், பிகாஸ் இது வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஆக ஆண்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இதன் பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, அதில் தொடர்ந்து பேச போகிறோம். பெண்கள் ஸ்நேகிதிகள் மட்டும் வந்து இந்த ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னோட நிறைய விஷயங்கள் பேச போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வந்து வரப்போது, அந்த பிரேக் அப்புறமா தொடர்ந்து நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம், நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன், காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன், அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன், இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 12:07. தொடர்வது
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: எஸ் நேயர்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் ஓகே, நேயர்கள் வந்து வந்து ரெடியாக இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? சூப்பரா இருக்கேன் கலாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சொல்லுங்க, நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்களுடைய திரைப்படத்துல பெண்களுடைய கதாபாத்திரம் வந்து எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: ஒரு ஃபேமிலி ஒரு குடும்ப நடிக்கணும் அவங்க பெண்கள்.
0: ஓகே,
1: அவங்க வந்து சுச்சுவேஷன் அப்புறம் அக்கா தங்கச்சி இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒண்ணு இருக்கும். அதுதான் இது ஒண்ணு தான் லவ் ஸ்டோரி வச்சா அது படம் சுற்றுலா வரும்.
0: ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணும்.
1: ஆமா, ஒரு ஃபைட் இருக்கணும்.
0: ஒரு ஃபைட்டா?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: கொஞ்சம் ரேடியோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
2: கம்மி பண்ணிட்டேன் மேடம். சசிகலா பேசுறேன்.
0: சசிகலாமா, எங்க

0: எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நிகழ்ச்சியில சசிகலாமா வந்து ஒரு டைரக்டர், சரியா?
1: ஒரு தைரியமான ஒரு பெண்ணா தான் நான் வந்து என்னுடைய கதாபாத்திரத்தை கொடுப்பேன்.
0: அப்படியா? எப்படி இருக்கணும்
1: நடிக்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா அந்த மாதிரி இருக்கிறவங்களா தான் ரொம்ப தைரியமான ஒரு எல்லா எதுலயும் நல்லா ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ற ஒரு கேரக்டரா தான் நான் கொடுப்பேன்.
0: ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றிம்மா, நன்றி. எஸ், அதாவது பெண்களுடைய கதாபாத்திரம் நீங்கள் எப்படி வடிவமைப்பீங்க அப்படின்னு கேட்டேன். சசிகலாமா சொல்லியிருந்தாங்க, பெண்களுடைய அந்த கேரக்டரை வந்து தைரியமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. எஸ், எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்க ஆசிரியராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் அல்லது வந்து சிறு குறு தொழில்கள் பண்ணுற பெண்மணிகளாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தைரியம் வந்து ரொம்ப அவசியம். பெண்களாக இருக்கும் பொழுது இன்னும் அது கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் இருக்கிற சில விஷயங்களை வந்து நம்ம கையாண்டு போகணும் அப்படின்னா தைரியமான பெண்மணிகளாக இருக்கணும். அது எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இப்போ என் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா பெண்களுடைய கதாபாத்திரம், அதாவது நீங்கள் ஏ டு இசட் சொல்லலாம், அந்த பெண்ணை வந்து இப்படி இருக்கணும், அவங்களுடைய ஆடை வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய உடல் தோற்றம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். அதாவது அவங்க வந்து பேண்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, இந்த என்னோடய பெண்மணி வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சாரீ வந்து மோஸ்ட்லி வேர் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அல்லது வந்து என்னோட பெண்மணி வந்து அவங்க விருப்பம் போல் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது வந்து எது சரியோ அது நோக்கி ஓடக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பாங்க அப்படின்றத மாதிரி சொல்லலாம். ஆகவே நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திரைப்படத்தில் பெண்களுடைய கதாபாத்திரம் எப்படி வைப்பீங்க அப்படின்றத என்னோட ஹாய் ஸ்நேகிதியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நிறைய விஷயம் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? அமர்க்குளம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுதுங்க. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னா, ஷாலினியுடைய குரலில் வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. ஹாய் ஸ்நேகிதியில் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 12:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதியே, எஸ் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருந்தேன். நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்களுடைய திரைப்படத்துல பெண் கதாபாத்திரத்தை எப்படி வைப்பீங்க? இந்த மாதிரியான கதாபாத்திரம் என்னுடைய ஃபீமேல், அதாவது பெண்களுக்கு வந்து நான் கொடுப்பேன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசிருப்போம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் கதாபாத்திரத்தை உருவாக்கணுமா? டைரக்டர்னா அது நான் கதாபாத்திரத்தை உருவாக்கணும்னா அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா ஃப்ரீடமும் உண்டு அந்த கதாபாத்திரத்துக்கு.
1: எப்படி எப்படி சொல்றீங்க?
2: உடைகள் போட்டுக்கிறதுக்கோ வெளியில போறதுக்கோ எல்லாம் எந்த கட்டுப்பாடும் அவங்களுக்கு கிடையாது.
1: சூப்பர்மா.
2: ஆனா ஆனா வந்தாலும் அதுக்கடுத்து ஒரு பெரிய விஷயம் வருதுன்னு அர்த்தம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வந்து அவங்க அம்மா அப்பா தான் அந்த இவங்க இருக்க கேரக்டர் இருக்க

0: இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு லேடியா இருக்கிற ஹீரோயினா இருக்கிறதால அவங்க குடும்பத்தையும் பாதுகாக்கணும், கணவன் குடும்பத்தையும் பாதுகாக்கணும், குறைஞ்சது ரெண்டு குழந்தைங்களாவது பெத்துக்கணும் அப்படிங்க.
1: ஓ, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அந்த கதாபாத்திரத்துக்கு, பிளஸ் அவங்க சுதந்திரமா இருக்கணும்.
0: சுதந்திரமா அவங்க வேலைக்கு வேணும்னாலும் போகலாம், தூங்கணும்னாலும் தூங்கலாம், எத்தனை சர்வெண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளவு செலவு வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க செலவு பண்றதுக்கு கணக்கு வழக்கு எதுவுமே யாரும் கேட்க மாட்டாங்க அந்த கேரக்டர், அந்த ஹீரோயினை வந்து.
1: ஆனா
0: அந்த பழைய காலம் மாதிரி குடும்ப பலன்தான், குடும்பத்தை ஒரு அனுசரிச்சு பொறுமையா அவங்களே ஹேண்டில் பண்ணலாம். அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு மத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிக்கிட்டு அவங்க அழகான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பொம்பளையா இவங்க இவங்களோட கேரக்டர் எப்பா இது ரொம்ப மனசுல பதியுது, ரொம்ப சந்தோஷமா இடமா இருக்குன்னு சினிமா பார்த்துட்டு வெளியில வர்றவங்க வந்து சந்தோஷமா வரணும்.
1: ஓகேமா, ஓகே, நன்றி நன்றிமா, நன்றி
0: நன்றி
1: நன்றிமா,
0: சந்தோஷம்.
1: எஸ், அதாவது இன்னே சொன்ன மாதிரி அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கலாம், ஆனால் வந்து நான் என்னோடய கதாபாத்திரத்தை வந்து எப்படி வடிவமைப்பேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கணுன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு பெண் கதாபாத்திரத்தை வடிவமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. எஸ் அடுத்த நேயர் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். அடுத்த நேர் இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம.
1: வணக்கம்,
2: அண்ணா நகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: மாலினிதேவி அம்மா சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து இப்போ படிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பெண்,
1: ஓகே,
2: விவசாயத்தை பாக்குற மாதிரி. அவளுக்கு அவளுக்கு வந்து எல்லாம் மெக்கானிக்கும் தெரியும், விவசாயத்தையும்
1: கண்டிப்பாமா,
2: அதுக்காக ஒரு கதாபாத்திரம் உருவாக்கி செய்யணும்.
1: அடடா, நீங்க பெண்கள் வந்து நீங்க வந்து விவசாயம் அதாவது சமையல் செய்யறதுக்கு மட்டும்தான் இல்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் நாங்க வந்து படிச்சிருக்கோம், ஆனாலும் இது பண்ணுவோம்
2: நன்றிமா,
1: வாழ்த்துக்கள். எஸ் நிகழ்ச்சி இப்போ சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது வந்து பெண்கள் வந்து இதுதான் செய்வாங்கன்னு இல்லைங்க, நாங்கள் என்ன படித்தாலுமே வந்து ஒரு ஒரு அந்த நாட்டையே வந்து அந்த ஊரையே வந்து நாங்கள் தான் வந்து செழிப்பாக வந்து வாழ வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து பண்ண வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்து அந்த கதாபாத்திரத்தை வடிவமைப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் தொடர்ந்து நேயர்கள் வந்து என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ், தொடர்ந்து ஒரு பாடலை கேட்க போகிறோம். இதன் பிறகு நம்ம பேசும்பொழுது நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், 0424289638 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 0444295205544 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர ஹர சூரிய ஹர.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: மணி 2:31 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் என்ன கேள்வி ரம்யா அப்படின்னு வந்து மீண்டும் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக சொல்ல ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஒரு டைரக்டர், அதாவது இயக்குனர் அப்படின்னா, உங்களுடைய திரைப்படத்தில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த பெண் கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. எஸ் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நேயர் வந்து ரெடியாக இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோமா. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: ரொம்பவே செல்ல பொண்ணா இருக்கணும். அந்த பொண்ணு வந்து எல்லாரும்

0: மேலயும் ரொம்ப அன்பா இருக்கணும், அந்த பொண்ணு மேலயும் அந்த ஃபேமிலி ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கணும். அந்த அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த பொண்ணு மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு வளர்றா.
1: ஓகே.
0: அந்த பொண்ணுக்கு வந்து தேசப்பற்று இருக்கு, நாட்டுப்பற்று எல்லாமே இருக்கு, மூட நம்பிக்கை எல்லாம் அதுக்கு பிடிக்காது. அப்புறம் யாராச்சும் அறியாமை மூட நம்பிக்கை இதெல்லாம் பண்ணா திருத்தணும்னு பாப்பா, திருத்த முடியா விட்டுருவா, அந்த மாதிரி பொண்ணு அது.
1: ஓகே.
0: அப்புறம் பெண் தான் டாமினேட் பண்ணும், பெண் தான் எல்லாரையும் அடக்கி வைக்கணும் அப்படிலாம் அந்த பொண்ணு நினைக்க மாட்டான். ஆனா எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சமமா இருக்கணும், பெண் தான் எல்லாரையும் ஒரு டான் மாதிரி இருக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஆனா எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும், அந்த ஈக்குவல் ரொம்ப முக்கியம் இல்ல, அதுதான் ரொம்ப அவ எதிர்பார்ப்பா. அப்புறம் வேற
1: என்னன்னா
0: அவளை
1: போலயே. ஆமா
0: ஆமா, அந்த பொண்ணை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு அந்த ஆனா அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ அவளுக்குதான் அவ ஸ்டாப் பண்ணிப்பா. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த வெளியில போறது வர்றது எல்லாமே அவளை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவ சுதந்திரமா தான் இருப்பா. ஆனா அவளுக்குள்ளே அவ வந்து ரொம்பவே ஒரு இது வச்சிருப்பா, ஒரு இது மாதிரி. சோ அந்த பொண்ணுக்கு அது கரெக்டா இருக்கும். அப்புறம் வேற என்ன, பாசிட்டிவா இருப்பா. அப்புறம் தவறு நடந்தா தட்டி கேப்பா, அது நம்மளால திருத்த முடியலையா, அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவா. அப்புறம் ஒர்க்கிங்னா என்ன, நேர்மையான எந்த வேலை வேலை செஞ்சாலும் அது சிறப்பான வேலைன்னா அந்த பொண்ணு கேரக்டர் இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் சாந்தி, சூப்பரா வந்து சொல்லியிருக்கீங்க. எஸ் கொஞ்சம் பெருசா போனாலுமே அப்படின்னாலுமே உங்களோட பெண் கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச். எஸ் ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பெண் கதாபாத்திரம் வந்து அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து அவங்களா ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. எஸ் பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. மற்றவங்களையும் கரெக்ட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய பெண் கதாபாத்திரம் வந்து நான் வடிவமைப்பேன். அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு தெரிகிற மாதிரி. ஏன்னா வந்து பெண்கள் அப்படின்னாலுமே வந்து இங்கே ஒரு விஷயம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிலாம் என்னோடய கதாபாத்திரம் இருக்காதுங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஷீ இஸ் கரெக்டட் அதர் பீப்புள். அவங்க வந்து மற்ற பீப்புளை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்க எப்படி நடக்கணும் எப்படி போகணும்னு சொல்லி அவங்க தான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட கதாபாத்திரத்தில் வைக்க போகிறதா ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கேட்டு வந்துருவோமா. எஸ் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்கம்மா. நீங்கள் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேம்மா.
2: அதாவது நான் வந்து அந்த டைரக்டரா இருந்தேன்னா என்ன
1: செய்வேன்னா,
2: கிராமத்துக்கு போவேன், ஒரு வானொலி பெட்டியும் போட்டுக்கிருவேன் தோல்ல, ஒரு பேக்கையும்
1: போட்டுக்கிருவேன்.
2: அந்த பேக்கில் என்ன இருக்கும்னா நோட்டு புத்தகங்க பேனாக்கள் தான் இருக்கும்.
1: சரி.
2: கிராமங்களுக்கு பூராமே போய் வயசானவங்ககிட்ட பூராமே பழமொழிகள் பாட்டு தாலாட்டு பாட்டு ஒப்பாரி பாட்டு என்னென்ன இருக்கோ அத்தனை பொக்கிஷங்களையும் அதுல எழுதிருவேன் கேட்டு கேட்டு.
1: ஓகே.
2: கேட்டு எழுதிட்டு அம்பட்டையுமே வானொலியில படைப்பேன் எல்லாத்தையுமே.
1: ஓகே. நீங்க ஒரு டைரக்டர் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பெண் கதாபாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா இது இப்படிதான் வைப்பீங்களா?
2: ஆமா ஆமா. அவ வந்து அதாவது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும். ஏன்னா ஏகப்பட்ட பொக்கிசங்கள் வந்து வயசானவங்ககிட்ட எல்லாம் பொதிஞ்சு கிடக்கு. கேக்குறதுக்கு நாதி இல்லாம வீட்டுல உள்ளவங்களே கேக்குறது கிடையாது. வயசானவங்ககிட்ட கீழே உட்காந்து என்னென்ன பழைய பாட்டுகளை சொல்லுங்க, பழைய பழமொழிகளை சொல்லுங்க அப்படின்னு குறிச்சு வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஆனா நான் அந்த வேலையை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வானொலியில சொல்றது, எழுதி போடுறது, பத்திரிகைகளை அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் பார்த்து இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் கிராமங்களுக்கு போனா அந்த எல்லாத்தையுமே கிராமத்துல வயசானவங்ககிட்ட பூரா பழமொழிகள், புது புது பழமொழிகள் எல்லாம் எழுதி வச்சுக்கிற பழக்கம் உண்டு. அதை பூராமே வானொலியில சொல்றது, பத்திரிகைகளுக்கும் அனுப்புவேன், எல்லாமே பண்ணுவேன். அந்த வேலையை தொடர்ந்து பார்த்து நம்ம இழந்த அத்தனையுமே மீட்டு எடுக்கணும் அப்படிங்கறதா என்னோட
1: குறிக்கோள். சூப்பர்மா சூப்பர்மா. நன்றி நன்றிமா.
2: நன்றிங்கம்மா.
1: நன்றிமா. எஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பெண் கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வானொலியை தூக்கி வந்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன நோட் புக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது சில விஷயங்கள் வந்து எப்போதுமே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து மீண்டும் வந்து அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்தவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு அதை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி முதியோர்கள் இருக்காங்கல்ல, வயசானவங்க, இவங்க கிட்டலாம் நிறைய பழமொழிகள் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து எப்படி

0: சுவாரஸ்யமாக சொல்லணும், எப்படி வந்து நக்கலாக கேலியாக சொல்லணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் புரிகிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க உதாரணத்தோட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்டே இருந்து அது மறைஞ்சே போயிடும் இல்லையா, அதனால் வந்து அதை நான் எழுதி வச்சு அதை நான் அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப அது இன்னொரு சந்ததியினருக்கு இன்னொரு தலைமுறைக்கு போய் சேரும். அந்த விஷயத்தை வந்து நான் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக என்னுடைய படத்தில் வைப்பேன்னு வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. எஸ் அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோமா. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? பாக்கியலட்சுமி அம்மா, கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்க படத்துல வந்து
1: செதுக்குற அந்த பாத்திரம் வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும், சமுதாயத்துக்கு உபயோகமா இருக்கணும், மற்றவங்க இவங்களை பார்த்து திருந்தி நாம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்ன்ற மாதிரியான எண்ணம் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தணும். சின்ன சின்ன வயசுல இருந்தே கூட பிறந்தவங்களுக்கு உதவி, தாய் தகப்பனாருக்கு உதவி, தன் கணவர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவி, அவங்களுடைய இந்த பாகுபாடு இல்லாம, நம்ம வீடு அவங்க வீடு இந்த பாகுபாடு இல்லாம இந்த மாதிரி இருக்கிற உதவி, தாய் தகப்பன் இல்லாத நேரத்துல கூட பிறந்தவங்களை நம்ம அந்த குடும்பம் இந்த குடும்பம் எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழற மாதிரி ஒரு செதுக்கணும்னா அதை பார்த்து மற்றவங்களும் சமுதாயத்துல நாம இந்த மாதிரி இருக்கணும், அதுல இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய சந்தோஷம் அது. அந்த மாதிரி மற்றவங்களும் இதை பார்த்துட்டு சந்தோஷமா இந்த மாதிரி நாமளும் ஒரு வாழ்க்கை, ஆனா அந்த மாதிரி வாழறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க பிற்காலத்துல ரொம்ப சிறப்பா அமையும்.
0: சூப்பர் சூப்பர்மா. அப்பாவுக்கு
1: ரொம்ப இது, நான் வேலை செஞ்சு தங்கச்சிகளுக்கு எல்லாம் படிக்க வச்சு கட்டி கல்யாணத்துக்கு எல்லாம் உதவி செய்து, அக்கா புருஷன் முக்கியமா அக்கா முக்கியமான அவங்க வீட்டுக்காரங்களும் உங்க அக்கா தான் உனக்கு முக்கியம் அவ்வளவு செய்திருக்காங்க சொல்ற அளவுக்கு.
0: சூப்பர்மா, ஒரு அயன் லேடி தான் அப்ப இல்லையா,
1: இதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பாமா.
1: அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை.
0: சிறப்புமா, மிக சிறப்பு, அருமையா சொல்லிட்டீங்க. நன்றிமா, நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றிமா,
0: நன்றிமா நன்றி. எஸ், இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஆசையாக இருக்கும். ஒருவேளை நான் வந்து இந்த விஷயம் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலையை ஒவ்வொரு விதமாக செய்வோம் இல்லையா. வீட்டில் இருக்கிற வீட்டு வேலைகளே சரி, நம்ம பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி விதத்தில் கழுவுவோம், இன்னொருத்தவங்க கழுவுறாங்க அப்படின்னா அது வேறு ஒரு விதமாக கழுவாங்க. சமைக்கிறதும் கூட அப்படி தான், நம்ம வந்து நம்மளோட சமைக்கிற பாணி ஒரு மாதிரியாக இருக்கலாம், அடுத்தவங்க சமைக்கும் பொழுது அவங்க ஒரு வித்தியாசமான முறையில் சமைக்கலாம். சுவை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே வந்து கூடலும் குறைச்சலுமாக இருக்கலாம், ஆனாலும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் சமைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு நான் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டைரக்டர், நான் வந்து ஒரு படம் வந்து எடுத்தேன் அப்படின்னா என்னோடய படத்தில் வந்து பெண் கதாபாத்திரம் வந்து இப்படியாக நான் அமைப்பேன், இப்படியாக நான் வடிவமைப்பேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் இருக்காங்க, பேசியிருப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம். அந்த நீர் இப்ப இருக்காங்க, பட் ஆனா அவங்க வந்து நான் என்னடா பண்ண போறேன் டைரக்டர் ஆனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? இதுவும் கூட ரொம்ப அழகான பாடல் தான். எஸ் இந்த பாடலை கேட்டு வந்து குட்டி வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து டான்ஸ் ஆடாத கால்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து இந்த பாடல் கேட்டு ஆடியிருக்கேன். ஹரிணியுடைய குரலில் குழுவினர் இணைந்து பாடிய ஒரு பாடல், வைரமுத்தோட வரிகளில் தேவாவோட இசையமைப்பில் ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம்.

0: நேரம் 12:47 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் ஸ்நேகர்கள் கிட்ட கேட்டிருந்தேன், நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்களுடைய திரைப்படத்துல பெண் கதாபாத்திரத்தை வந்து எப்படி வடிவமைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் நேயர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
1: நான் தரம்பூர்ல இருந்து வனிதா பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க மேடம், நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா உங்க திரைப்படத்துல பெண்ணோட கதாபாத்திரத்தை எப்படி வைப்பீங்க?
1: நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல இருந்த மாதிரி சின்னதுல நான் எப்படி விளையாடிட்டு இருந்தேனோ அதை வச்சு ஒரு படமா எடுக்கலாம்னு இருப்போம்.
0: எப்படி சின்ன வயசுல எப்படி இருப்பீங்க, எந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம்
1: விளையாடுவீங்க? நாங்க ஊர் சைடு.
0: ஓகே.
1: கண்ணாமூச்சி
0: திரைப்படம் எடுப்பாங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூமா.
0: தேங்க்யூமா, தேங்க்யூ, நன்றி. எஸ், ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமான எமோஷனை கொடுக்குறாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பேன் என்னுடைய திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லி இந்த நேயர் சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேங்க. சின்ன வயசில் நொண்டி ஆட்டம் விளையாடுறது, பல விளையாட்டுகள்லாம் விளையாடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே வந்து. இப்போ வந்து நான் வந்து நகரத்துக்கு வந்ததுனால அந்த ஹாப்பினஸ் எனக்கு இல்லை. ஆனாலும் கூட நான் ஒரு திரைப்படம் எடுத்தேன் அப்படின்னா அந்த திரைப்படத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பெண் கதாபாத்திரம் பாத்திரத்தை ரொம்ப சுட்டியாக விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வந்து வடிவமைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எஸ், கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்று இரவு 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. எஸ், நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக போச்சுனே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நேயரும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெண் கதாபாத்திரம், அதாவது என்னால் ஒரு விஷயம் வந்து இருக்க முடியல, ஒருவேளை நான் படம் எடுத்தேன் அப்படின்னா அந்த படத்தில் வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை வந்து நான் வைப்பேன்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சுனே சொல்லலாம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் வந்து இறைவி திரைப்படத்துலேருந்து சூப்பராக ஒரு பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலும் கூட ரொம்ப அழகான ஒரு பாடல்லே சொல்லலாம். இந்த பாடலை கேட்டுட்டு வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து என்ன சொல்ல போகிறேன், என்ன வந்து நேயர்கள் பேச போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்லைங்க, எல்லாமே எப்போவுமே ஸ்தம்பத்தோடு.

எஸ், ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் சூப்பராக வந்து நிகழ்ச்சி போச்சுன்னே சொல்லலாம். நிறைய நேயர்கள் கால் பண்ணி கலந்துக்கிட்டு அவங்களுடைய பெண் கதாபாத்திரம் அந்த திரைப்படத்தில் எப்படி வடிவமைப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசின அத்தனை நேயர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணலாம் நினச்சிரம்யா, பட் ஆனால் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து ஒரே பிஸி நான், ஆனாலும் கூட ஷோவை வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. இதோட 2 மணிக்கு வந்து உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. பாடல்கள்லையுமே வந்து நிறைய பாடல்கள் வந்து சூப்பரான பாடல்களாக தேர்ந்தெடுத்து போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைவாக வந்து இந்த விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கனா திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, எஸ், அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டா பத்தாது, அடம் பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசை சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து அடம் பிடிச்சி நம்ம வந்து அந்த விஷயத்தை அடையிறதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைவு பாடலாக கண்டு கொண்டின் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிற்றுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 துறை கானம். துறை கானம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு திரைக்காலம் நிகழ்ச்சியில் 60-70 காலகட்டத்தில் இருந்த அருமையான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே நண்பர்கள் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் சார்ந்து நிறைய பாடல்கள் வந்துச்சு. ஆனால் 1960 ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படின்றது. அந்த பாடலை கேட்கும்போது நண்பர்கள் பிரியக்கூடிய அந்த காலகட்டம் எவ்வளோ இறுக்கமானதாக இருந்திருக்கும், எவ்வளோ விஷயங்களை ரசித்து பார்த்துருப்பாங்க.

அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியும். ஸோ இன்றைக்கும் அந்த பாடலை கேட்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பழைய நினைவுகள்லாம் நம்ம நினைவுகளில் வந்துட்டு போகும் அப்படின்றது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயந்தான். அந்த வகையில் இப்போ ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில். இது உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 1:10. கற்பகம் திரைப்படத்திற்காக பி சுசிலா குரலில், வாலி வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்தோம். நம்மளையே தூங்க வச்சு தாளாட்டினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அருமையான பாடலாக அது இருந்துச்சு இல்லையா? அது அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல், ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆறு மனமே ஆறு அப்படின்ற பாடல் தான். டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

கர்ணன் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 1:20. என்ன ஒரு அருமையான பாடல்ல, கடவுளே வந்து கர்ணன் கிட்ட மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குற ஒரு இடம் இருக்கல. அப்போது அவன் எவ்வளோ பெரிய வள்ளலா, எவ்வளோ பெரிய இரக்கமுள்ள ஒரு மனிதனாக இருந்திருப்பான். அப்படிப்பட்ட மனிதனாக நம்மளால் எல்லா நேரமும் இருக்க முடியலனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செஞ்சுட்டு ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழ்கிறதுக்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுக்கலாம். நம்ம திரைக்காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அன்பே வா திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில், பாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒரு காதல் பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 1:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 துறை கானம். துறை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் நவராத்திரி திரைப்படத்திற்காக.

எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் எஸ் சி கிருஷ்ணன் குரலில், சங்கர்தாஸ் சுவாமி வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூள்.

0: தளாங்க தகதி தகதி தகட்ட தகஜோட தகஜோட தக தட்டி தகஜோடுதா தகதி தகஜோடுதா தளாங்க தகஜோடுதா
1: சபையோர்களே பெரியோர்களே இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டையிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

தகதிமி தக கிட தக கிட தக ஜோடு தக தக ஜோடு தக தக ஜோடு தக.

சென்றேன்.

கண்ணழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்

ஆலயம் நாளை படைத்த அந்த ஆதிசேஷனுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவை படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யாரும் விசாரிப்போம்.

இந்த என்னவோ

0: இல்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூல்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 1:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூளு.

நடந்து வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும்

0: வந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்

0: தள்ளுமா? ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?

0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 1:53 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பட்டத்து ராணி எனும் பாடல் சிவந்த மண் திரைப்படத்திற்காக ஒலிக்க உள்ளது. எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இது உங்களுக்காக. இத்துடன் நான் கிளம்புகிறேன். மீண்டும் வேறொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் 2 தொடங்கின இந்த நிகழ்ச்சியில ரெயின்போ மெலடிஸ் நிறைய இதமான பாடல்களை வந்து கேட்க போகிறோம். அந்த வகையில் முதல் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதோல.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. நேரம் 2:15 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ். எஸ் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தென்றல் சுடும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியினுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலை மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. பிறை சூடனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய பாடல்கள் கேட்க இருக்கும்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 2:31 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக சிவா திரைப்படத்துல இருந்து. எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

101.4 இனி எல்லாமே தூள. சிவா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

Thank you.

நேரம் 2:44 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி. எஸ் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இதமான பாடல்களாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் நீங்கள் கேட்க இருக்கக்கூடியது எஸ் சூப்பரான ஒரு பாடல் தான். சந்தன காற்று திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில் சங்கர் கணேஷோட கம்போசிங்கில் வாலியோட வரிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே செமதோடு.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மனசுக்கேத்த மகாராசா திரைப்படத்திலிருந்து மீண்டும் 3 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும், பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், யசஸ்வினி கோர்படே திவ்யான்ஷி பௌமிக் இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சி. எஸ் இந்த நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சூப்பரான பாடல்களை வந்து கேட்டு முடித்தோம். இப்போ திரைகானம் நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காக சூப்பரான பாடல்களை இன்னும் வந்து சிறப்பாக அப்படியே அப்பா ஞாயிற்றுக்கிழமை வேலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இதமாக கேட்டுகிட்டே அப்படியே ரசிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த

நான் சொன்ன மாதிரியே பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வரிகளை கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிகளும் அதுக்கு பின்னாடி ஓடுற அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, அது நிஜமாகவே என்னவோ பண்ணும் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும், கண்களை மூடி கேட்கிற போது அடாடாடாடா அப்படி இருக்கும். அப்படி ஒரு பாடலை தான் கேட்டு முடிச்சுட்டு வந்தோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. இந்த பாட்டு கூட நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டுனே சொல்லலாம். ஈவினிங் ஆச்சுன்னா போதும், இந்த பாட்டு வந்து அப்படியே மஞ்சள் வெயிலை பார்க்கும்பொழுது இந்த பாட்டு மனசுக்குள்ளே ஓடும். எஸ், ஹரிஹரன் விஜய் நக்குல் இணைந்து பாடிய ஒரு பாடல், தாமரையின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில், மஞ்சள் வெயில் மலைதே அப்படிங்கிற ஒரு பாட்டு. எஸ், கேட்டு ரசிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து அடுத்த பாடல்களை கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 3:17 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இந்த நிகழ்ச்சியில இதமான பாடல்களை சூப்பராக கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில் மஞ்சள் வெயில் மாலை இதே பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. எஸ் இந்த வரிகளை பாருங்களேன். உலகத்தோட கடைசி நாள் வந்து இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசி பேசி தீர்த்துட்டோங்க. அப்போ கூட ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா. அதாவது பிடித்த மனிதர்களோட பேசிட்டே இருக்கோம், ஆனாலும் கூட அந்த உணர்வு பத்தவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அழகாக. அது பாடலை கேட்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சிமதோளு.

நேரம் 3:24 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 91.4 திரைகானம் நிகழ்ச்சி. எஸ் இந்த நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நீங்க கேட்க இருப்பது எம் மகன் திரைப்படத்தில்

உதடு அந்த பாட்டை தான் கேட்க போகிறீங்க. எஸ் இந்த பாடலாம் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா, கார்த்திகன் கல்யாணி இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோடைய வரிகளில் வித்யாசாகரோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101 புள்ளினாலு இங்கு எல்லாமே சமதூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh, oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 3:31 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு வரோம். அந்த வகையில கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் தையத்தா தையத்தா தையத்தையத்தா அப்படின்னு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் சாதனா சர்க்கம் ரேஷ்மி அமல்ராஜ் இணைந்து பாடிய பாடல். வைரமத்தோட வரிகளில் பரத்ராஜ் வாஜோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

டி இமான் குரலில் நாமுத்துக்குமாரின் வரிகளில் டி இமானுடைய இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு கோவை பிரதர்ஸ் திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் நீங்கள் கேட்க விருப்பது இதயத்திருடன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலும் வந்து ஒரு அருமையான பாடல்னு சொல்லலாம். கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

திரைகானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:51 ஆகிட்டிருக்கு. எஸ் அடுத்த பாடல் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திராவுடைய குரலில் விவேகாவுடைய வரிகளில் டீமானுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

எஸ் திரைகாணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இளையராஜாவின் இசையில் சிநேகனின் வரிகளில் யுவன் சங்கராஜாவோட இசையமைப்பில் வந்துகிட்டு இருக்கு. மீண்டும் 4 மணிக்கு சூப்பரான ஒரு கேமோட வந்து உங்களை சந்திக்க போறேன். ரெடியா இருங்க, என்னோட கலந்துக்கிட்டு பேசி என்ன கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. எஸ் கேட்டினை தெரிஞ்சால் இது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோல்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டானிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் ராம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில சூப்பரா வந்து ஒரு விஷயம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு காலர் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பாட்டு போட்டி மாதிரி நம்ம விளையாட போறோம் இந்த ஃபன் பண்ணலாமால. எஸ், ஒரு நேயர் வந்த உடனே அவங்க வந்து ஏதாவது ஒரு ரெண்டு லைன் வந்து பாட்டு பாடலாம், அது என்ன வேணா இருக்கலாம், பட் ஆனா ரெண்டு லைன் பாடணும். அந்த ரெண்டு லைன் பாடி முடிச்சதும் அடுத்த நேயர் வரும்போது முன்னாடி இருக்கிற நேயர் என்ன பாடி முடிச்சுட்டு போனாங்களோ அந்த பாட்டோட கடைசி எழுத்து என்னவோ அந்த எழுத்துல தொடங்குற மாதிரி அடுத்த நேயர் பாட்டு பாடணும். நம்ம எல்லாருமே இது ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடத்துலயும் விளையாடி இருப்போம். இப்ப ஃபன் பண்ணாமல விளையாட போறோம். எஸ், ரெடியா? எஸ், நேர்கள் எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. நார்மலாக நம்ம எஃப்எம் ரெயின்போவில் கேட்குற அந்த பாட்டுக்கே வந்து ஓடோடி வந்து கேட்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இன்றைக்கி இந்த கேமை வேறு ரம்யா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லோரும் ரெடியாக வந்து கலந்துக்கிறதுக்கு ஓடி வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எஸ், அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாட்டு. நிவாஸ் கே பிரசன்னாவுடைய குரலில், மாரி செல்வராஜுடைய வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையமைப்பில் ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு கேட்டுட்டு வந்து அதே வைப்பில்

0: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா எஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து ஏதாவது ஒரு ரெண்டு வரிகளில் ஒரு பாட்டு பாடினீங்க அப்படின்னா எஸ் அதுதான் இன்னைக்கான கேமாக இருக்க போது. நீங்கள் பாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ் அதாவது முதல் காலர், இப்போ வரப்போகிற முதல் காலர் தான் வந்து இந்த கேமையே அதாவது ஃபன் பண்ணலாமா இந்த நிகழ்ச்சியே தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் அந்த நேயர் வந்து அதாவது அந்த நேயர் பாடி முடித்ததுக்கப்புறம் அவங்க முடிக்கிற அந்த வார்த்தையிலேருந்து அடுத்த நேயர் பாடணும். இதுதான் இன்னைக்கான ரூல்ஸ். எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? கலாமா, ரெடியா கேம்க்கு? ஓகே சரி பாடுங்க ஏதாவது ஒரு ரெண்டு லைன்.
1: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள். அதான்
0: ஆடுங்கள் இல்லு லாலா லீலு முடிச்சிருக்கீங்களே. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குமா? நன்றி நன்றிமா, வாழ்த்துக்கள். ஓகேமா. எஸ் இப்போ அவங்க வந்து லாலா லீலிலாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் வந்து அந்த வார்த்தையில பாடுறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: இது வீட்டு பத்மாவரிமா, நல்லா கரையம்மா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க?
2: நல்லா ரெண்டு கண்ணு.
0: ஓகே லாலா லீலில பாடுங்க பாட்டு.
2: லாலா லீலியா?
0: ஆமா அந்த வரிசையில பாடலாம்.
2: யோசிக்கலாமா
0: சொல்லுங்க.
2: கொஞ்சம் மாலைய பாடிட்டுமா?
0: சரி பாடுங்க.
2: ரெண்டு வரி பாடிடுறேன். மாலை பொழுது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோடி.
0: சூப்பர் சூப்பர்மா. ஓகே அப்படியே சூப்பரா இருக்கு
2: கண்ணு. காது குடிச்சியா?
0: குடிச்சாச்சு. நீங்க குடிச்சிட்டீங்களா? நேயர்கள் வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவங்க என்ன வார்த்தையில முடிச்சாங்களோ அந்த வார்த்தையில பாடணும். அவங்க முடிக்கிற வார்த்தையில வந்து அதாவது அந்த எழுத்துல வந்து பாடல் தொடங்கலை அது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முந்தைய எழுத்து இருக்கும்ல அதுலேருந்து நம்ம பாடிக்கலாம். மற்றபடி நான் ரெண்டு லைன் பாடுற மாதிரி வேறு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பாடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பாடலாம். பட் இன்றைக்கி இந்த கேம் வந்து இப்படி தான் போக போகுது. எஸ் அந்த வகையில் அடுத்ததாக யார் பேச யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோமா. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓடி வாங்க, நீங்களும் கால முடிச்சிருக்கீங்க. ஓகே சார், நன்றி நன்றி சார். காசு சொன்னோடனே அவர் உடனே கா கான்னு பாட ஆரம்பிச்சிட்டார். எஸ் இந்த மாதிரி தான் சொன்ன உடனே அப்படியே பாடணும்.

0: ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காம அப்பதான் வந்து யார் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா பாடல்களை வந்து மனசுக்குள்ள பதிய வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. எஸ், அடுத்தது யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் செல்வம்.
0: காஞ்சிபுரம் செல்வம். செல்வம் சார்,
1: சொல்லுங்க.
0: நீங்களும் வந்து பாட வேண்டிய எழுத்து வந்து காக்கி. ஆமா,
1: கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன பாதையில்
0: ஓகே போகலாமா அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. நான் அந்த மாவே எடுத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், நல்லா பாருங்க. எஸ், அதாவது நேயர்கள் வந்து நான் பாட்டு வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, வெறும் பாட்டு மட்டும் இல்லை ரம்யா, அதோட சேர்ந்து கருத்தும் நாங்கள் சொல்லுவோம். கண் போன போக்கிலே போகக்கூடாது, கால் போன போக்கிலையும் போயிடக்கூடாது, அதனால் அப்படின்ற மாதிரி கருத்தோட சேர்ந்து பாடல் வரிகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவரும் வந்து போகலாமா மாலை முடிச்சிருக்காரு. அடுத்த நேயர் என்ன பாடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: சூப்பரா இருக்கே சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ஆப்ஷனா இருக்கேன்.
0: அடாடாடா, சரி சொல்லுங்க, நீங்க தான் இப்ப பாடணும் மாலை. ஆமா,
2: ஓகே. ஓகே. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் நீதானடே. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் நான் தானடா. அழகா பறிச்சு உன அப்படியே நான் தான் திங்க போறேன். அனிலாக்க மாறினா
1: அதுதான் தெரியுது,
2: அனிலாக்க மாறினா.
0: நன்றி நன்றி, சூப்பரா பண்ணீங்க.
2: தேங்க்யூ.
0: அணிலாக மாறினா அப்படின்னு முடிச்சிருக்காரு. எஸ், நானா நீ நீ நூனுல பாடலாம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. அடாடா, கொஞ்சம் வால்யூம் மட்டும் குறைச்சிக்கிறீங்களா?
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து? நாகராஜன் சார். நானா நீ நீ அந்த எழுத்து வரிசையில பாடலாம். விழமாட்டார்.
3: நன்றி நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி நன்றி. எஸ், நிகழ்ச்சி வந்து இப்படி தான் போக போகுது. இன்னைக்கு பன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்து முன்னாடி பாடின நேயர் எந்த எழுத்தில் முடித்தாங்களோ அந்த எழுத்தில் வந்து பாடல் வந்து பாடணும் அப்படின்றது தான் இன்னைக்கு கேம், அதுதான் ரூல்ஸ் அப்படியும் கூட. எஸ், அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங் வந்து சொல்லும்போது என்னடா இது பாடல் சொல்லியிருக்கேன் இன்னும் வரலன்னு நினச்சானா வந்துக்கிட்டே இருக்காங்க நேயர்கள். பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார்,
4: நல்லா
0: இருந்துச்சு, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதாவது என்ன வார்த்தை சொன்னமோ அந்த எழுத்துல மட்டும் தொடங்குற பாட்டு இருக்கும், அந்த ஒரே ஒரு எழுத்துல அதை மட்டும் வச்சு பாடுறது வந்து பார்க்க முடியுது. நல்லா இருக்குல்ல, தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கு. எஸ், அந்த வகையில அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோமா. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல ஜெயராம் பேசுறேன்.
0: ஜெயராம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நினைச்சுக்கோ, கோ சொல்லி முடிச்சிருக்காரு அவரு. காக்கா கிகி குக்கு கோகோ பாடலாம்.
5: கோவல பாடணுமா?
0: ஆமா.
5: கோவல வந்து என்ன பாடுறது?
0: கோவல வந்து என்ன பாடுறது?
5: அமைத்து வைக்க மேடை, இனிக்கும் கல்யாண மாலை.

0: என்னாற்று என்ன என்று எழுதி வைத்தானோ தேவன் அன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை.
1: சூப்பர் சார், சூப்பர், நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி.
0: நன்றி மேடம்.
1: எஸ், நிகழ்ச்சி வந்து இப்படிதான் போக போகுது. நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து நேயர்கள் என்ன பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்தோட வரிகள்ல இளையராஜாவோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: எஸ், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததா நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரங்கராஜன் ஃப்ரம் தியாகராய நகர்.
0: ரங்கராஜன் சார், சார் உங்களுக்கான எழுத்து
1: லைல முட்சார் நினைக்கிறேன்.
0: கரெக்ட், கேட்டுட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. எஸ்,
1: ஓகே, எல்லாம் எது வேணும் பண்ண இல்லையா?
0: தாராளமா.
1: லவ் யூ லவ் யூ லவ் யூ என்று சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா. அதான் மேடம்,
0: சூப்பரா, சூப்பர் சார், சூப்பரா பாண்டிங்க. நன்றி, நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: எஸ், அடுத்த நேயர் அவர் வந்து சூப்பரா அப்படின்னு முடிச்சிருக்காரு. ரா ரா ரீ ரீ ரூ ரூல பாடுறாங்களான்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம் மேடம், ரம்யா மேடத்துக்கு மாலை வணக்கம்.
0: ரம்யா மேடத்துக்கு காலையா மாலையா?
2: சாரி, மாலை
0: மாலை மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். நான் கோயம்பேடுல இருந்து பார்த்திபன் மேடம். நலமைக்கல?
0: நலமா இருக்கேன் பார்த்திபன் சார்.
2: அதான் எதை தலைப்புல விட்டுருக்கா மேடம்?
0: என்ன என்ன?
2: இந்த பாட்டு தானே?
0: ஆமா.
2: தொடக்கியா?
0: ஆமா.
2: எதுல விட்டுருக்காங்க?
0: எதுல விட்டுருக்காங்க?
2: ஆமா, லைனை போட்டேன், டைப் தான் கடிச்சு டக்குன்னு.
0: சூப்பரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ரா ரா ரீ ரீ ரூ ரூ. ஆமா,
2: ரா ரா ரம்யா
0: அது பாடிட்டாங்களே.
2: அது பாட்டாளா?
0: ஆமா.
2: ரகமா கைய தட்டு
0: அடடா,
2: ரகத்தில் மெட்டு கட்டு தாங்கிறதாச்சும் மேல கொட்டு டூல் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், அதாவது நீங்களே அந்த மெட்டோ அமைச்சிருங்களே டாங் டாங்னு.
2: ஆமா, அதான் அதான் நம்ம எடுக்க வேண்டியது டியூன்.
0: அப்ப எப்படி பாட்டு ஓடிட்டே இருக்கும் போது அந்த கூட வர அந்த மெட்டும் பாடிட்டு இருப்பீங்க? இசை கருவியே வேண்டாம், வாயிலே மெட்டு போட்டுருவீங்க. சூப்பர் பார்த்திபன் சார், நன்றி நன்றி சார். ஓகே, அதாவது அவங்க எந்த அளவுக்கு அந்த பாடலை கேட்டு பிரியப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. நம்ம நிறைய பாடல்கள் கேட்கும் பொழுது நம்ம அறியாமையே வந்து சில பாடல்கள் வரிகளோடு நிற்காமல் அதில் போட்டிருக்க அந்த டியூன் இருக்கும்ல, அந்த கருவிகள் கொடுக்குற அந்த சத்தம் மாதிரி நம்ம அறியாமலே வந்து சத்தம் போடுவோம் வாய்க்குள்ளே. அந்த மாதிரி வந்து இப்போ பார்த்திபன் சார் வந்து பாடிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் யார், என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஆட்டோதுரை.
0: ஆட்டோதுரை, ஓகே சார், சொல்லுங்க சார். கேட்டிங்களா அவர் என்ன லைன்ல முடிச்சாரு, என்ன எழுத்துல முடிச்சாருன்னு?
3: ராவா?
0: ஆமா,
3: ரா தானே.
0: ரா ரா முடிஞ்சிருச்சே.
3: அடுத்து அடுத்த எழுத்து சொல்லுங்க.
0: அடுத்த எழுத்து நான் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
0: சரி, ஓகே, ராலியே பாடுங்க.
3: ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, சேலை சூளையில். அது வரைக்கும் தான் தெரியுது.
0: சூப்பர் சூப்பர் சார், நல்லா பாடுறீங்க, வாய்ஸ் அருமையா இருக்கு. நன்றி நன்றி சார்.
3: நன்றி நன்றி நன்றி.
0: கண்ணோன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதே மாதிரி நானா நீனி நூனூல யாராச்சும் பாட வராங்களா அப்படின்றத பாப்போமா. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
4: வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்துங்க?
4: கணபதிங்க.
0: கணபதிங்க, சொல்லுங்கங்க, நீங்க வந்து நானா நீனி நூனூல பாடுறீங்களா? தாராளமா.
4: பரவாயில்ல
0: சார், நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் சார், நன்றி
4: நன்றி.
0: எஸ், அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. எடுத்தாச்சு எடுத்தாச்சு, யாருங்க அது? லைன் கிடைச்சிருச்சுமா, நீங்க பாடலாம்.
5: என்ன பாட்டுமா? எதுல விட்டாரு அவரு?
0: அவர் வந்து ஏல விட்டாரு. தாயே ஏ யா யா இ யு யோ யோ.

0: மரத்தில் ஓரட்ட ஜாமத்தில் ஜன்னலோரத்தில் நிலா நிலா கண்ணை கசக்கும் அவ்வளவுதான்.
1: கண்ணை கசக்கும். நன்றிமா, நன்றி. கண்கள் கசக்கும் இம்மில் முடிச்சிருக்காங்க மாமா மீமி மோமோ மோமோ அந்த வரிசையில் வந்து பாடலாம். யார் பாட ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்துருவோமா. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அண்ணா நகர்லேருந்து மாலினிதேவி பேசுகிறேன்.
1: மாலினிதேவி அம்மா. மாமா மீமி மோமோ.
2: மன்னிக்க வேண்டுகிறேன் இந்த நாசையை தூண்டுகிறேன் சிந்திக்க வேண்டுகிறேன் அவ்வளவுதான்
1: வேண்டுகிறேன்
2: இன்ன.
1: ஓகே, நன்றி நன்றிமா, நன்றி
2: நன்றி நன்றி.
1: எஸ், அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம் மேடம். மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான எழுத்து வந்து இன்ல முடிச்சிருக்காங்க. நா நா நீ நீ நூ நூ நோ நோ நை எதுல வேணா பாடலாம் அந்த வரிசையில.
3: சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலம் உள்ள வரையில் காலடியில் கிடக்க நான் தான் மயங்குறேன்.
1: நீங்களும் அதே இடத்துல முடிச்சிருக்கீங்க மயங்குறேன் இன்னும் சொல்லி. சரி, அதனால நான் முன்னாடி எழுத்து எடுத்து போறேன். நன்றி சார். நன்றி
3: நன்றி நன்றி
1: நன்றி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆனாலுமே நன்றின்னு சொல்லி முடிச்சாச்சு அவருக்கு. எஸ், அடுத்த நேயர் இவங்களுக்கு வந்து மயங்குறேன் அந்த ரே சொன்னாங்க இல்லையா, அதனால ராரா ரீ ரீ ரூ ரூ அதில் கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
4: அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
1: அடடா, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன். சரி, பாடிடுவோமா?
4: சொல்லுங்க மேடம்.
1: தொண்டையை சரி பண்ணிக்கோங்க. ஓகே, ராரா ரீ ரீ ரூ ரூ இந்த வரிசையில்
4: பாடுங்களேன். உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அங்கி மடியில் விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக. மேடம் நன்றி மேடம், வாய்ப்பு கொடுங்க. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சார்.
4: நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
1: நன்றி சார். நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
1: சரி, அவர் பழைய பாட்டு ரால பாடுவார் இல்லை ரூல பாடுவார்னு பார்த்தா உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லி பாடிட்டாரு. இருந்தாலும் வந்து நல்ல முயற்சி பண்ணாங்க. எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபன் பண்ணலாமா அப்படின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் 0444-29-86-00-38 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது 0444-29-52-05-54 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். பேசுறது மட்டும் இல்லாமல் பாடவும் கூட செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு கேம் வந்து அதுதான். எஸ், முன்னாடி இருக்கிற நேயர் பாடி முடிச்சு அந்த எழுத்துலேருந்து நீங்கள் பாடணும் அப்படின்றதான் இன்னைக்கான கேமாக இருக்குது. எஸ், அந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் வந்து நிறைய பாடல்கள் பாடப்போகிறோம். அதுதான் வந்து நிதர்சனம். வசிகரா திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: 1.4 இனி எல்லாமே தூளு. எஸ், சூப்பராக ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடித்த நேரம் 4:39 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? எஸ், ஃபன் பண்ணலாமால கேம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, என்ன பாட்டு பாட போறாங்க அப்படின்றது வந்து கேட்டுட்டு வந்துருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.

0: முருகன் சார் ரெடியா இருக்கீங்களா பாடுறதுக்கு?
1: பாட்டு வந்து பாடுறதுதானா?
0: ஆமா சார்.
1: உங்களுக்கான
0: வார்த்தை வந்து அதாவது எழுத்து வந்து இம்ல முடிச்சாங்க நினைக்கிறேன். ஆமா, மாமா மீமி மூமு.
1: இம்ல பண்ணலாமா?
0: ஆமா, மாமா மீமி மூமு.
1: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசும், கொஞ்சி பேசும் பைங்கிலி.
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: பைங்கிலியில முடிச்சிருக்கேன், அதுக்கு அப்புறம் வரமாட்டேங்க
0: மேடம். நன்றி சார், நல்ல முயற்சி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: எஸ், அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
2: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமாமா
2: முடிச்சாரா மேடம்? அது பாடிட்டாங்களா?
0: அது பாடியாச்சுமா. இப்ப உங்களுக்கு எழுத்து வந்து
2: யாரும்
0: பாடிட்டாங்களே.
2: சரி சொல்லுங்க மேடம், அடுத்து
0: லீ. லீல முடிச்சிருக்காங்க, லாலா லீலி லூலு லேலே.
2: ஐயோ, அந்த இடத்துல பாட்டு வராது.
0: நிறைய இருக்கே, லேல இருக்கு, லைல இருக்கு.
2: மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்க்கையிலே.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார்
3: சொல்லுங்க, என்ன எழுத்து முடிச்சாங்க?
0: ஏ, ஏல முடிச்சிருக்காங்க.
3: ஏல ஆரம்பிக்கணுமா?
0: ஆமாங்க சார்.
3: கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் எந்த கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை.
0: சூப்பர் சார், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, டாஸ்க் கம்ப்ளீட்
3: பண்ணிட்டீங்க.
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: நான் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஜாபஸ் பேசுறேன் மேடம்.
0: ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து
4: ஜாபஸ்.
0: கேபேஸ்.
4: ஆமாங்க மேம்.
0: ஓகே சார், சரி சொல்லுங்க. லைல பாடி இருக்காங்க. கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு முடிச்சிருக்காரு. நீங்களும் வந்து லாலா லீலி லூலு லேலே லை
4: லேலே லை
0: அந்த வரிசையில பாடலாம். ஆமா, என்ன பாட்டு வேணா பாடலாம். லாலா லீலி லூலு லேலேல அந்த வரிசையில, லா வரிசையில.
4: லாலா கடசாத்தி உனக்கு லாலே
0: தியா. ஓகே சார், நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
0: எஸ், லா சொன்னே லாலா கடசாந்தி அப்படின்னு சொல்லி தீல சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: கவிதா.
0: கவிதா சொல்லுங்க. கவிதா, நீங்க ஏதாவது தீல பாடணும். சூப்பர்மா, சூப்பர், நன்றி. திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா, நாளை முடிச்சிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி தான் வந்து நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து போயிட்டுருக்க போகுது. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி? நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044-298-6-008 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது 044-292-5205 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம், பாடலாம்.

0: இரவு 7 மணிக்கு மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. எஸ் ஸ்பன் பண்ணலாமல சூப்பராக நேயர்கள் வந்து அப்படியே நான் அந்த எழுத்தை சொல்ல சொல்ல சூப்பராக பாடிட்டே வராங்க. அந்த வகையில் அடுத்த நேர் காத்துட்ருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டிருப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து?
1: டீ நகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நாளை பண்ணுமா?
0: ஆமாம்.
1: நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார்
0: நன்றி நன்றிமா நன்றி. எஸ் நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து நேயர்களோட பாட்டு கேட்போம். யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பாடல்கள் மூலியமா தெரிஞ்சுப்போம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4 அலைங்க, எல்லாமே சமதுள்ளு.

எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு சில நேயர்கள் வந்து பேசினோடனே நிகழ்ச்சியை வந்து ஃபன் பண்ணலாமா வந்து நிறைவுக்கு வரப்போகுது. அந்த வகையில் நேயர்கள் வந்து நீங்கள் பாடினீங்க இல்லையா, இப்போ அந்த கேம் வந்து நிறைவு பகுதின்றதுனால ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்க போகிறேன். நான் வந்து பாடி முடித்ததுக்கப்புறம் அந்த எழுத்தில் வந்து பாட போகிறீங்க. எஸ்,

0: எஸ், டூல வந்து முடிச்சிருக்கேன். அந்த வகையில தா வரிசையில வந்து நீங்க பாடலாம். நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, யார் இங்கிருந்து தா வரிசையில பாட போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: கண்மணி அன்போடு காதலன், அது எனக்கும் தான் காயம், அது தன்னால் ஆறிடும், அது என்ன மாயமோ மன்னிடமோ தெரியல. பொன்னேரி ஜெகண்டையில இருந்து களி நம்ம பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம். ஏன்னா லைன் போட்டு போட்டு வெறுப்பாய் போச்சு, நீங்க வேற பாடுனீங்களா? அது சரியான வாய்ஸுங்க, என்ன வாய்ஸு, என்ன எனக்கும் தான் காயம், அது தன்னால் ஆறிடும், என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆபருதுல.
0: சரி ஓகே, பாடுங்க. தூள பாடுங்க, தாவரிசையில
1: தூளுங்களா?
0: ஆமா.

0: அற்புத ராணி முத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை, வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி எசப்பாடு, தோறு போட தாயிருக்கா பட்டி நீய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தான் கோயிலுக்கு போனதில்ல.
1: என்ன சார், நான் வந்து ஷோ பண்ணுமா இல்ல பாட்டு கேட்டு தூங்குற தூக்கம் வருது சார், தாளாட்டுறீங்க பாட்டு பாடியா? நன்றி நன்றி சார்,
2: நீங்களும் பாடுங்க.
1: நன்றி நன்றி சார், நன்றி,
2: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
1: ஓகே, எஸ் நிறைவு காலர் இருக்காங்க, பேசிடுவோமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நீங்க
1: வந்து லால பாடணும்.
3: நான்
1: ஒரு டைம் மட்டும் பாட மாட்டேன் ரம்யா, ரெண்டாவது டைமும் பாடுவேன், ரெண்டாவது டைமும் சொல்லுவேன்னு சொல்லி நேயர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். நேயர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நான் முந்தைய நேயர் சொன்ன அந்த எழுத்துல வந்து சூப்பராக பாடல்களை வந்து கண்டுபிடிச்சி பாடி அழகாக அசத்திட்டாங்க. இன்னைக்கு

ஷோ வந்து எப்படி நேரம் போச்சுனே தெரியல, ரொம்ப அழகாக போச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜெயம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே செமதோடு.

பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி இராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 5:03 ஆயிட்டு நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு நம்ம என்ன தீம்ல பேச போறோம் நேயர்கள்ட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள்ங்க. சின்ன வயசுல நாம சாப்பிட்டு மகிழ்ந்த ஆனா இப்ப புழக்கத்திலே இல்லாத ஒரு ஸ்நாக்ஸ். அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்ல போறீங்க. சிலது சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா அது எப்படி செய்யலாம்னு கூட கேட்பேன். அதனால எல்லாத்துக்கும் தயாராகி வந்துருங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6, 0038 மற்றும் 0044-295-2, 0554. நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
1: கோபுரத்ராம்.
0: கேட்கல, சத்தமாக பேசுங்க.
1: கோபுரத்ராம்
0: சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தஞ்சை.
0: சொல்லுங்க ஐயா, நீங்கள் சின்ன வயசில் என்ன ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அது இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுது?
1: வயிற்றுல,
0: அதாவது சின்ன வயசில் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்நாக்ஸ் வந்து இப்போ இல்லை, அது புழக்கத்திலே இல்லைங்க. ஆனால் இப்போ சூப்பராக செய்வாங்க. இப்போ திணையில ஒரு மாவு செஞ்சாங்க, அந்த மாதிரி மிக்சிங்கில் ஏதோ ஒரு ஒரு சிற்றுண்டி ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும்ல. அதை
1: சொல்லுங்க. எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி நெய் உருண்டை, கடலை போட்டுக்கிற உருண்டை செய்வாங்க, சிட்டி உருண்டைலாம்.
0: கட்டாயிடுச்சு.

0: இப்பெல்லாம் சீடையே நம்மளால பெருசா பார்க்க முடியல இல்லைங்களா?
1: ஆ சீடா சீ பொறுப்பு அப்புறம் சோமசா.
0: அடாடா சூப்பருங்கய்யா, நன்றிங்கய்யா. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், ராஜலட்சுமி பேசு. மாம்பழம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். சின்ன வயசுல சாப்பிட்டது வந்து அதுக்கு பேரு வெண்ண புட்டுன்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: அது எப்படி செய்யறதுங்கிற நீங்க டாபிக்ல சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டா. அது புழுங்கரிசி தான், அதுக்கு அரிசி அல்வான்னு சொல்றது. புழுங்கரிசிய அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணும். நம்ம இட்லி அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், சாப்பாட்டு அரிசி எது நம்மளுக்கு எது இருக்குதோ அதை போட்டு நைஸா அரைச்சணும். ஆனா
0: சரி, மைய அரைச்சிட்டு
1: மைய அரைச்சிட்டு தண்ணி, அதுக்கு வந்து இப்ப ஒரு டம்ளர் மாவு இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டு, இது வந்து தோட்ட மாவு பதத்துக்கு கரைச்சுக்கணும்.

0: இருக்குதோ அதை போட்டு நைஸா அரைக்கணும். ஆனா
1: சரி, மைய அரைச்சிட்டு
0: மைய அரைச்சிட்டு தண்ணி அதுக்கு வந்து இப்ப ஒரு டம்ளர் மாவு இருக்குது, அதுக்கு ரெண்டு இது வந்து தோட்ட மாவு பதத்துக்கு கரைச்சுக்கணும். முடியா வச்சுக்க கூடாது, ஈர மாவு அரைக்கிறது மாதிரி இந்த இட்லி தோசைக்கு அரைக்கிறது மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு தக்கன தண்ணி நம்ம ரொம்ப தெரியலனாலும் நம்ம இந்த கூழு கிண்டுறதுக்கு எல்லாம் கூட வைப்பாங்க. இந்த மோர்களி கிண்டுறதுக்கு, மோர்களி கிண்டுறது எல்லா வீட்லயும் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு பகுதிக்கு ரெண்டு தண்ணர் தண்ணி கொதிச்சிடணும். நல்லா கொதிச்சதும் இத கொஞ்சம் கரைச்ச மாதிரி அதுல அப்படியே நெகிழ்வா விடணும். விட்டு கை விடாம கலர்னம்னா அது அப்படியே இது பதத்துக்கு, கூழ் பதத்துக்கு வந்துடும். கூழ் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை அதுல சேர்க்கணும். இப்ப ஒரு கால் கிலோன்னா அதுக்கு ஒரு கால் கிலோ நிறைய திட்டிப்பு வேணும்னா ஒரு 300க்கு மேல கூட போடலாம். நம்மளுக்கு திட்டமா வேணும்னா 300 அளவு போட்டுக்கலாம். கால்
1: கிலோ
0: ஏலக்காய், ஸ்வீட்னா ஏலக்காய் போடணும். நீங்க வேற என்னென்ன வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்ப முந்திரி, பாதாம், பிஸ்தா, எது வேணாலும் நீங்க அது உங்களோட சாய்ஸ். இத போட்டு நல்லா கிண்டி வேணும்னா பழைய காலத்துல அதுக்காக தான் அதுக்கு வெண்ணெய் போட்டு பேரு வெண்ணெய் போடுவாங்க. வெண்ணெயை போட்டு கிண்டனம்னா பாத்திரத்துல ஒட்டாத அது வந்துடும்.
1: சூப்பர்.
0: அது வந்து அது அதான் அது வந்து தண்ணியில கைய தொட்டுக்கிட்டு தொட்டு பாக்கணும். அது தொட்டு பார்த்தோம்னா கையில நம்மளுக்கு ஒட்டாத வரணும். ஒட்டாத வந்துச்சுன்னா அதுதான் பதம். அத வந்து பாத்திரத்துல ஒட்டாதையும் வரும். அந்த நல்ல சமையல்ல அனுபவத்தாலேயும்னா அந்த பக்குவம் தெரிஞ்சு பாத்திரத்துல ஒட்டாத வந்ததும் எடுத்து பிளேட்ல கொட்டிடுவாங்க. பிகினர்னா அந்த தண்ணிய சாதாரண கோல்டு வாட்டர்ல கைய தொட்டிட்டு அதை தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டலன்னா அத பாத்திர பிளேட்ல கொட்டி ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சு சாப்பிடணும். அது பேரு வெண்ணெய் புட்டுன்னு பேரு. அது இப்ப யாரு வீட்லயும் செய்யறதே இல்ல. பால் கொள்கட்டையாவது செய்யறாங்க இந்த வெண்ணெய் புட்டு. வெண்ணெய் புட்டுங்கிறது செய்யறல. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு நிமிஷம் அந்த புட்டு செய்யறது வந்து பச்சரிசி மாவுல புட்டு செய்யறதுல வந்து இப்ப சக்கரை தேங்காய கலந்து சாப்பிடுறாங்க. பழைய காலத்துல எப்படி செய்வாங்கன்னா கடலை பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதை மசிச்சுக்கிட்டு தேங்காய் திருவி போட்டு அதுல வெள்ளப்பாவு போட்டு அது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யற மாதிரி, பூரண கொழுக்கட்டை செய்யறது மாதிரி அந்த இத வந்து கொஞ்சம் லிக்விடா வச்சுட்டு அதை அந்த புட்டு மாவுல கலந்து செய்வாங்க. வெள்ளம், தேங்காய், கடலை பருப்பு, அதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும்.
1: சிறப்பு சிறப்புமா, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: வணக்கம் சார், ரேடியா பண்ணியா? வணக்கம் பாத்திபன் சார், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியர் அம்மன் பேசுறேன்
1: சார். சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப நலமா இருக்கேன் சார். நீ எப்படி சார் இருக்கீங்க?
2: நீங்க வருவீங்க, பாட்டு ஒரு பாட்டு பாடி அப்படியே ரிவர்ஸா ரேப்பா பண்ணலாம் நினைச்சேன். சார் 4 மணிக்கு நீங்க வரல. அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, பாட்டு பாடி ரேப்பா பாடுறது.
1: சிறப்பு சிறப்பு சார்.
2: எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சின்ன வயசுல படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் 50 காசு சார் ரைஸ், அது ஜவ்வரிசி, அது என்னது அந்த இதெல்லாம் சேமியா எல்லாம் போட்டு வைப்பாங்க சார், அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சார்.
1: ஆமா, சேமியா ஐஸ்னே சொல்லுவாங்க இல்லீங்களா?
2: ஆமா, சேமியா ஐஸ் ஒரு மறக்கவே முடியாது. 50 காசுக்கு கரையா கரையாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஐஸ்கிரீம் கிடைக்க
1: மாட்டேது.
2: ரொம்ப ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க பாட்டி பாத்தீங்கன்னா குல்குல்னு ஒண்ணு செய்வாங்க, அது சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ரவை போட்டு முந்திரி பாதாம் எல்லாம் அரைச்சு அது செய்வாங்க. அதுவும் இப்போ எங்க பாட்டி இல்ல, அது அவங்க கையால சாப்பிட்டது. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு இதுவா இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் குல்குல்னு சொல்றது.
1: சிறப்பு சார், சீக்கிரமா குல்குல் செஞ்சு சாப்பிட என்னோட வாழ்த்துக்கள்.
2: ஓகே சார், ரொம்ப நல்லது சார்.
1: நன்றி நன்றி சார்.
2: நன்றி சார்.
1: ஓகே நேர்களை, அடுத்ததாக வந்து சூப்பரான ஒரு பாடலாக சீதாராமம் திரைப்படத்திலேருந்து கேட்டு நம்ம அப்படியே நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுவோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன பாடல் நம்ம கேட்டு முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாராமம் திரைப்படத்தில் தாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வச்சுட்டோம். அந்த கேட்ட மகிழ்ச்சியிலேயே அடுத்ததான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்ன தீமில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் நாம் சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ், அதை இன்னும் கூட மறக்க முடியாது, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கிடைக்காது. அது மாதிரியான ஒரு சில ஸ்நாக்ஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட இனி இப்போ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்குறது முன்னாடி, நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2986-0038 மற்றும் 044-2952-5254. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம், உங்கள் பெயர்? ரொம்ப நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
1: சின்ன வயசுல வந்து இந்த கமர் கட்டுக்குது
0: சார். கமர் கட்டு
1: அது இப்ப வந்து இப்ப கிடையாது. அந்த மாதிரி 5 பைசா கொடுத்து கமர் கட்டு வாங்கி சாப்பிடுவான். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், தேங்காய் திருவி வெள்ளம் போட்டு எங்க பேர பிள்ளைங்களுக்கு
0: நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க?
1: நாங்களே செஞ்சு கொடுப்போம். ஆனா இப்ப அந்த மிட்டாய் கிடையாது சார்.
0: ரொம்ப ரேரா தான் இருக்கு, ரொம்ப நம்ம அதிசயமா பார்க்க முடியுது.
1: ஆமா சார். அப்புறம் வந்து இந்த

0: ரொம்ப விழுந்த மிட்டாய் கெடிகாரத்தில் இருக்கும் கோல்டு, அதை என்ன பண்ணுவாங்க கையில வாட்சி மேற்கொட்டிக்கிறேன். அந்த நாள் அந்த மிட்டாய் இப்ப அதுவும் கிடையாது சார்.
1: கரெக்ட், அதெல்லாம் நல்லா இருக்கு இல்லைங்களா, நல்லா சுத்தி விட்டு கையில கட்டிக்கிற மாதிரி.
0: வாட்சி மாதிரி இருக்கும் சார் அந்த மிட்டாயே, இப்ப தகவலே கிடையாது, அது சுத்தமா கிடையாது இப்போ.
1: சூப்பர்மா, நன்றிங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா,
0: உங்க பேர் என்ன சார்? நானு
1: பார்த்திபன்.
0: பார்த்திபன், ஓ அதான் சார், நீங்க வந்தவங்க சொல்லுங்க சார். நன்றி சார், நன்றி.
1: நன்றி, நன்றிங்கம்மா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க மாலினிதேவி, எதை சாப்பிட்டு?
2: நான் அப்ப வெளியில வாங்கி சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு வேறதுலேருந்து நான் ஒரு 8 வரைக்கும் வெளியில வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. வீட்டுல நம்ம அந்த தோட்டத்துல என்னென்ன இருக்கோ அதுதான், இந்த சோளம் இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா.
2: அப்ப உள்ள அந்த சோளத்தை பொறிச்சு போட்டுருவாங்க அப்படியே சொலவுல, காப்பில போட்டு குடிப்போம். அந்த சோளம் வந்து அவ்வளவு பெருசா, அந்த இங்க மக்கத்தூர் எப்படி இருக்கு பாருங்க, அத மாதிரிதான் இருக்கும் அந்த நாட்டு சோளமே. இப்ப வாங்கி பொறிச்சுன்னு பொரியவே மாட்டுக்கு அந்த அந்த இல்ல. நம்ம வீட்டுல நாங்க ஒரு வருஷத்துக்கு வச்சிருப்போம், அதற ஒரு பானையில போட்டு வச்சிருவோம், அப்பப்ப சாயந்தரம் இருக்குது.
1: அப்புறம் தேவைப்படுது, அப்பப்பெல்லாம் போட்டுருவீங்க?
2: நல்ல காய வச்சு ஒரு பானையில வச்சு வச்சிருவோம், ஒண்ணுமே செய்யாது அது. நம்ம அப்பப்போ அந்த சமையல்லாம் முடிஞ்ச பிறகு வறுத்து போட்டுருவாங்க அம்மா. வெறும் பால்லாம் இருக்காது, வெறும் பிளேன் காப்பில கருப்பு கருப்பட்டி போட்டு காய் போட்டு அதுல ஊற வச்சு சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த நானும் வறுத்து வறுத்து பாக்குறேன், இந்த பொரி வரவே பட மாட்டேங்குது. அப்புறம் அம்மா ஒரு கொழுக்கட்டை செய்வாங்க, அது வந்து வெறும் உப்புலா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, அரிசிய வந்து இடிச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும், அப்படி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னு எடுத்துருவாங்க.
1: சீக்கிரமா செஞ்சு உங்க பேரம்பேத்திகளுக்கு கொடுங்க.
2: நன்றி.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ சார், வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: இந்த வந்தவங்க என்ன சார் வராங்க, எல்லா ப்ரோக்ராம் 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்களேதான் வந்துங்கிறாங்க. அத கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம்.
3: வந்து வந்து வந்து வந்து வந்து திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அவங்களேதான் வராங்க, திருப்பி திருப்பி திருப்பி அவங்களேதான் வராங்க.
1: புரியுது சார், சொல்லிடலாம் சார்.
3: கொஞ்சம் சொல்லுங்க சார், கொஞ்சம் இதுவா இருக்குது, மத்த நேரம் வரதே அவள.
1: புரியுது புரியுது சார், கண்டிப்பா நானே சொல்றேன்.
3: எல்லா ப்ரோக்ராமே அவங்களேதான், அவங்களேதான் திருப்பி திருப்பி திருப்பி ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்களேதான் வராங்க.
1: சரிங்க சார், சரிங்க சார். இந்த நிகழ்ச்சியில சொல்லுங்களா சார், நீங்க சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டு எந்த ஸ்நாக்ஸ் இன்னும் மறக்க முடியல?
3: அந்த வரவங்களை
1: சரி சரி கண்டிப்பா நான் சொல்றேன் சார். நன்றிங்க சார். ஓகே, ஒரு நேரத்தனோட ஆதங்கத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், உங்க பெயர்?
4: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன், நீங்க சாப்பிட்டு என்ன ஸ்நாக்ஸ் இப்ப இல்ல?
4: அதாவது வந்து அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, எள்ளு எங்க வயல்ல போட்டிருப்பாங்க, அந்த எள்ளை எடுத்து அடுத்து இடுத்து விளக்கெல்லாம் போட்டுட்டு பாதி வீட்டுக்கு வச்சுக்குவாங்க. அதுல வந்து அதை வந்து வறுத்து அத ரெண்டு பேரும் வந்து உரல்ல இடிப்பாங்க, வறுத்து போடுவாங்க, வறுத்து வறுத்து போட போட அவங்க இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பவுடரா ஆக்கணும்னா அதுக்கு அதுக்கு மேல வந்து சக்கரை எல்லாம் போட்டு ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு நல்லா பெசஞ்சு எல்லாருக்கும் உருண்டை உருண்டையா ஊட்டி 4-5 உருண்டையா எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தப்பாவிலையும் போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். அந்த அந்த இதை வந்து மறக்கவே முடியாது அந்த சாப்பிடுறத. அப்புறம் வந்து அதே மாதிரியே இப்ப அவளும் அந்த மாதிரிதான் நெல்லா வந்து ஊற வச்சு அதை அப்புறமா பருத்து மறுபடி உரல்ல போட்டு இடிச்சு அவளா இது பண்ணி அதுலயும் சக்கரை தேங்காய் போட்டு அதுலயும் வச்சிருப்பாங்க. அது எப்ப வந்தாலும் அதெல்லாம் எடுத்து திரும்ப. அதே மாதிரி பொருளங்க இது உருண்டைன்னு ஒண்ணு செய்வாங்க, அப்ப தீபாவளிக்கெல்லாம் அது செய்யறது இல்லை, இப்ப யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அது வந்து என்னன்னா அரிசியும் பயிரையும் வறுத்து நல்லா ஒன்னா இயந்திரத்துல அரைச்சி பாகு காய்ச்சி ஊற்றி தேங்காய் எல்லாம் போட்டு அந்த பொருளா தேங்காய் போட்டு அதை வந்து உருட்டி உருட்டி வச்சிருவாங்க. அதை உடச்சுதான் நம்ம திங்கணும் அந்த காலத்து அந்த உருண்டைய, அந்த குட்டி பல்லால கடிக்க முடியாது, அதை வந்து உடச்சுதான் சாப்பிடணும். அந்த உருண்டையை இப்ப யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: அது ஒரு அப்பனா மண்பானை தான், மண்பானையில வச்சிருவாங்க. நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிடலாம். அதெல்லாம் இதெல்லாம் மறக்க முடியாத ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டதெல்லாம்.
1: சூப்பர் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.
1: ஓகே, அடுத்ததாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: இளைய வயதுல சார் இந்த ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு சொல்லி ஒண்ணு விற்பாங்க, அது வந்து கையில வாட்ச் மாதிரி கட்டி இருக்கிறோம், மோதிரம் மாதிரி கட்டி இருக்கிறோம், வெவ்வேறு வடிவங்களை கட்டிருக்கோம், அதை சாப்பிடுவோம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சார். இப்ப எங்கடா ஜவ்வு மிட்டாய், இதை காணவே இல்லையே அப்படின்ட்டு நினைக்கிறோம். அப்புறமா இந்த குல்ஃபி ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல சார், அதாவது ஒவ்வொரு ஷேப்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த பால் ஐஸ், அந்த குல்ஃபி ஐஸ், அதுக்குள்ள ஒரு குச்சி மாதிரி குத்துவாங்க, அதுக்குள்ள குத்தி அழகா அப்படியே வெளியில எடுப்பாங்க, அதே ஷேப்ல அப்படியே வரும், அதுல மேல கலர் இல்லாமல் போடுவாங்க. அந்த கலர் பார்க்கும்பொழுது நம்ம நாக்கு வெளியில நீட்டுவோம், அதே கலர்ல இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமுறுத்த. இப்ப எங்கடா குல்ஃபி ஐஸ் அப்படிங்கிறது சுத்தமா வெளியில பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாத்தோட இந்த நாகர்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விற்பாங்க சார், அந்த ஸ்கூல் போகிறச்ச, அதுல வந்து ஒரு 50 பைசா 1 வாக்கு அப்படின்னா ஒரு 7-8 கொடுப்பாங்க, அதை நான் ஒரு 2, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப சுத்தமா பாக்குறது இல்ல. அதெல்லாம் பயம் பொறுத்ததுக்கு, ஏன் நாக்கு பெருசா இருக்கு, அந்த கலர்ல இருக்கு, நாக்குல கலர் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் மறக்கவா முடியும் அந்த ஞாபகங்கள்ல.
4: அதுதான்
1: சிறப்பு சந்திரசேகர், நன்றி.
3: நன்றி சார், நன்றி.
1: ஓகே, அடுத்ததான் நேயர்களே ஒரு பாடலை கேட்டு வந்தாலும் அப்பூச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 90.4, எல்லாமே எப்போதுமே செமந்தூள்.

0: நேயர்களே, நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன தீமில் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டு மகிழ்ந்த அந்த ஸ்நாக்ஸு இப்போ எது புழக்கத்தில் இல்லை, எது இப்போ நடைமுறையில் இல்லை அப்படின்னு தான் நான் நேயர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6008 மற்றும் 044-295-2554. நம்ம கூட இணையப்பற அடுத்த நேயர், வணக்கம். யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம், உங்கள் பெயர்?
1: ராமநாதபுரம்
0: வணக்கம். அடுத்த நேயர், யார் இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
2: நான் ராமபுரத்திலிருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன், சொல்லுங்க.
2: வெட்டிட்டாங்க.
0: ஆரோக்கியத்தையும் கொடுத்த உணவு இல்லையா?
2: ஆமா சார், மருத்துவ குணம் உள்ள சார் அது.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி நன்றி நன்றி சார்.
0: ஓகே, நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
3: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும்

0: காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்ங்க.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: நல்ல
1: நல்லா சேர்த்து வச்சாங்க
2: வணக்கம்,
1: யாரங்க பேசுறீங்க? சிறப்பு எல்லாம் என்ன புடிச்சிட்டீங்க, வாங்க.
3: அந்த கடகாய் வறுத்துட்டு அது வெள்ளம் தனியா வச்சுப்பாங்க, கடகாய் வறுத்து வைப்பாங்க, அந்த பால் எடுத்து அந்த கடகாயும் வெள்ளையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அது அப்படியே சூப்பர் சப்பா இருக்கும். சுடுக்கும் சப்பா சூப்பரா இருக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப சேர்த்து சாருங்க, அதான் ரொம்ப விரும்பி சாரு. அதே மாதிரி கப்பை இதுல விரும்பி தாங்க சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: அது வந்து இந்த தினமா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது,
1: இருக்கும்.
4: அந்த உருண்டை, அந்த தினமா உருண்டை சாப்பிட்டோம்னாக்க ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டா போதும், அப்படி இருக்கும் உடம்பு. அது இப்ப எல்லாம் எங்க மாவை இல்ல சார்.
1: ஒரு பாடல கேட்டு வந்தாலும் பேச்சுலர் திரைப்படத்துல இருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 5:39 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன தீமில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இப்போ இதெல்லாம் பார்க்க முடியல, இல்லை ரொம்ப ரேராக தாங்க பார்க்க முடியுது, ஆனால் அதோடய டேஸ்ட் இப்போ கூட நாக்கில் நின்றுக்கிட்டே இருக்குங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0944-298-6008 மற்றும் 0444-295-2554. வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம், உங்கள் பெயர்?
1: என்ன செய்வோம், சேல்ஸ் நாங்களே புளி எல்லாம் கொஞ்சம் வீட்டுல இருந்து அம்மா அப்பா தெரியும் ஒன்னு காசெல்லாம் தரமாட்டாங்க அஞ்சு ஒரு ரூபா ஒரு பைசா தரமாட்டாங்க எல்லாம் கஞ்சா அம்மா அப்பா தான் எங்களுக்கு சரி அப்ப நாங்க என்ன செய்வோம் வீட்டுல இருந்து புளி உப்பு மிளகா இது சரியா இருக்குமா எடுத்துன்னு வந்துருவோம் எடுத்து வந்து வீட்டை வாசல்ல தான் அம்மிக்கல் இதெல்லாம் இருக்கும்
0: எல்லாரும்
1: ஒரு இது மேல உட்காந்து கல்லு மேல உட்காந்து அது செப்பு செப்பு சாப்பிடுவோம் பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அத சாப்பிட்டு முடிச்சோம்னா மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருந்தா நாக்கெல்லாம் காரம் தாங்காது. அந்த நாள்ல தெருவுல எல்லாம் பழா போட்டு வச்சிருப்பாங்க, வேகமா ஓடி போய் கைய கூட சுத்தமா கழுவ மாட்டோம், அப்படியே எங்க கைய வச்சு இந்த தண்ணிய குடிப்போம் பாருங்க.
0: தண்ணி குடிச்சதே அடடா அப்படின்றீங்களே,
1: அந்த புளிக்கும் அந்த தண்ணிக்கும் அமிர்தமா இருக்கும். தண்ணி குடிக்க முடியுமா?
0: காத்தூக்கிட்டு போவாங்க
1: கிடைக்கும் கைய கூட அழுவ மாட்டோம், அதை அப்படியே வாங்குவோம், அப்படியே சாப்பிடுவோம், அப்படியே ரோடு தண்ணிய குடிப்போம் வந்துடுவோம். ஆனா ஒரு நோய் வராது. நாங்க இருந்ததெல்லாம் கோல்டன் பீரியட் பார்த்திபா.
0: சரி, உங்க பேரை சொல்லவே இல்ல பாருங்க. உங்க பெயர்?
1: என் பேரு நிர்மலா.
0: நிர்மலா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: நான் சென்னை ஓஎம்ஆர்ல இருந்து கால் பண்றேன்.
0: சூப்பர், சிறப்பு.
1: நான் வந்து பிறந்ததுல இருந்து அவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையை. ரோட்ல நின்னு பசங்க பொண்ணுங்க அப்படி எல்லாம் கிடையாது. நாங்களாம் என்னென்ன ஆட்டம் போடுவோம் தெரியுங்களா? இப்ப வெளியே வந்து விளையாடுற குழந்தைங்களே பார்க்க முடியல.

0: புரிகிறது புரிகிறது. ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நிர்மலா, டோன்ட் வரி. என்னோட பேரம்பேத்திக்கு அந்த காலத்துல இது இருந்துச்சு நான் சொல்லுவேன். என்னோட பேரம்பேத்தி இருக்காம பாருங்க, அவர் வந்து அடடா அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு சிலாகிச்சு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாருக்கானது ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். சோ அனைத்தும் நன்மைக்கே பாத்துக்கலாம். நன்றி நிர்மலா.
1: ஓகே, தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: மாலை வணக்கம் சார்.
0: உங்க பெயர்?
2: ராயப்பட்டி வெங்கட் சார்.
0: சொல்லுங்க வெங்கட்.
2: இது இந்த பட்டம் பத்தி தானே பேசிருந்தீங்க?
0: பட்டம் இல்ல, ஸ்நாக்ஸ்.
2: ஆ சொல்லுங்க சார், நான் அத மாத்தி போட்டேன். என்ன ஸ்நாக்ஸ் என்ன சார் சொல்லுங்க.
0: தேன் மிட்டாய் இப்பயும் கிடைக்குதே?
2: இல்ல, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சார். அதே
0: குறைவா இருக்குன்றீங்க. ஓகே,
2: அதே மாதிரி குடிசை தொழில சாயங்காலம் பாத்தீங்கன்னா ரவா லட்டு, தேங்காய் பர்பி, கம்பர்கட்டு எல்லாம் வரும். குடும்பம் இருக்காங்க, ஒரு 100 வியாபாரிங்க வருவாங்க, இப்ப பார்த்தா 10 பேர் கூட இல்ல.
0: புரியுது சார். நன்றி சார்.
2: நன்றி,
0: ரொம்ப நன்றி சார். ஓகே நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேரம் 5:45. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்க தவறாதீர்கள். நேர்களை, நம்மளுடைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தீமில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, சிம்பிள். அதாவது நம்ம சின்ன வயசில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம். யாரும் வந்து இப்போயே எனக்கு சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸில் எது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நாக்கிலையும் ஒரு நினைவுலையும் அப்படி மலரும் நினைவுகளாக பூத்து குலுங்கிட்டுருக்கு, ஆனால் பெருசாக கண்ணில் பார்க்க முடியல, இல்லை கண்ணிலேயே பார்க்க முடியலைங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைப்பெற அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கேருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
3: தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவிகா.
3: இந்த கருப்பு ஈச்சம்பழம் பொடியா இருக்கும் சார், அது கருப்பா இருக்கும் நல்லா, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கும் சார். அதெல்லாம் வந்து அப்பதான் இருந்தது, இப்ப வரதே இல்ல அந்த மாதிரி ஒரு ஈச்சம்பழம். அது சாப்பிட்டவங்களுக்குதான் சார் தெரியும் அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு.
0: அது உண்மைதான், கரெக்ட். சாப்பிட்டாதான் தெரியும், பார்த்தாதான் உணர முடியும், நிறைய விஷயம் இருக்கு.
3: 10 காசு கொடுத்தா நல்ல ஒரு டம்ளர் அளந்து தருவாங்க சார், நல்லா செம டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈச்சம்பழம் இப்ப வரதே இல்ல, கண்ணால கூட எங்கேயுமே பார்க்கவும் முடியல.
0: ஆமா, பெருசா நம்ம ஈச்சம்பழத்தையே இப்ப பார்க்க முடியறது இல்ல.
3: ஆமா ஆமா, பார்க்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கொரிக்கலுக்கு எங்கன்னா விக்கிறாங்க, ஆனா அந்த அளவுக்கு இதுவா, அப்பெல்லாம் ஸ்கூல் ஆண்ட விற்பாங்க கொரிக்கலிக்கா, நெல்லிக்காய், மாங்காய் எல்லாமே விற்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் எங்கேயுமே கண்ணுல பாக்க முடியல. அதே மாதிரி ரேட் அதிகமா, கொரிக்கலிக்கா இன்னைக்கு செம்ம விலை விக்குது
0: சார்,
3: வாங்க முடியல. அன்னைக்கு நாலாம் குடுத்தா போதும், சும்மாவே மறுத்து வந்துருவாங்க எங்க வீட்டுல எல்லாம். மரத்துல எங்க அண்ணனுங்க போனாங்கன்னா அர்த்தன்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த ரேட்டை கேட்கும் போது நம்மளுக்கு ஐயோ அவ்வளவு வேலை குச்சி இப்ப வாங்கணும்.
0: அப்படிதான்
3: சார் இருக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார்.
0: நன்றி, நன்றி தேவிகா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நிமிர் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடாய். என்னை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சிம்பிளுங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஆனால் இப்போ சாப்பிட முடியல இல்லை பார்க்க முடியல அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைப்பு அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். உங்க பெயர்?
1: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். சொல்லு. சூப்பரா இருக்குது.
0: சிறப்பு சொல்லுங்க. அப்படியே ஸ்வீட்டோட
1: சார்
0: சொல்லுங்க.
1: வயசுல எங்க அம்மா பால் காய்ச்சின்னு இருப்பாங்க சார்.
0: பால் காய்ச்சிட்டு
1: அதனால ஏடு அப்படியே ஏடு

0: வராது. அதுக்குன்னு கடையில போய் பண்ணு வாங்கி வருவோம் சார். அந்த ஏடெல்லாம் எடுத்தியம்மா அதை போடு நான் சாப்பிடணும், கூட போய் சக்கர போடுவாங்க சாப்பிடுவாங்க சார். அப்புறம் அந்த அதர்சி சுடுவாங்க சார், தீபாவளிக்குன்னா அதர்சி சுடுவாங்க, அந்த பாவு செய்வாங்க சார். அந்த பாவு ரெண்டு நாள் போட்டு அது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சார், நாக்கில் அப்படியே ஒட்ட சரி.
1: அதாவது அதிர்சமா இல்லாம அந்த பாகை தனியா எடுத்து சாப்பிடுங்க.
0: பாவு எடுத்து
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், உங்க பெயர்?
2: சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சிங்கச்சோழன்.
2: எனக்கு சின்ன வயசுல இந்த கமர் கட் சாப்பிடுவோம் சார் ஸ்கூல்ல.
1: அடடா, அதை கடிக்க முடியாம
2: வச்சிருப்பாங்க சார். அது இப்ப சரியா கிடைக்குது சரியா, ஆனா அந்த டேஸ்ட் எல்லாம் கிடையாது,
1: அந்த ருசியில அமைய மாட்டேது.
2: ஆமா, அந்த ருசி செம்மையா இருக்கும் சார் அந்த டேஸ்ட். அதெல்லாம் இப்ப நம்ம அப்ப ரொம்ப கம்மியா காசு கொடுத்து வாங்குவோம், அப்ப அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். இப்ப காஸ்ட்லியா வாங்கினதும் அவ்வளவு டேஸ்ட் எல்லாம் கிடையாது. சும்மா சின்ன தள்ளுபடியில வித்துட்டு போவாங்க சார், அவ்வளவு டேஸ்டா அந்த கமர் கட் இருக்கும் சார்.
1: கரெக்ட் கரெக்ட், கண்டிப்பா சிங்க சொல்லன், ரொம்ப நன்றி.
2: மிஸ் பண்றோம் சார் இப்ப.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: நன்றி நன்றி சார், நன்றி.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், திருநண்டி ஊர் கணபதி சார்.
1: கணபதி சொல்லுங்க
3: சார். நான் சின்ன வயசுல சாப்பிட்டு இந்த கேக் கூட கேக் பேக்கரி எல்லாம் இருக்கேன் சார், பேப்பர் வச்சு கூட கேக் மாதிரி இருக்கும். அந்த கேக் உப்பு கிடையாது, சூப்பரா இருக்கும். அது பேரு பிளம் கேக் என்னுவாங்க, உப்பு பிளம் கேக்கு, அந்த அளவு டேஸ்ட் கிடையாது. அந்த கேக் வச்சு அதே மாதிரி சைட்ல பூ போட்ட கேக் இருக்கும் ரெண்டு பக்கமும், ரொம்ப கம்மி தான். அப்பெல்லாம் நாலு நாள் எக்ஸ்ட்ராக்குள்ளதான் இருக்கும்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர்.
4: ஆடி மாசம் இல்லீங்களா?
1: ஆமா,
4: இந்த ஆடி மாசத்துல வந்து இந்த பனஞ்சக்கன்னு ஒண்ணு இருக்கும். பனம்பழம் நுங்கு முடிஞ்ச உடனே அது பனம்பழம் அப்படியே விட்டாங்கன்னா அது பனம்பழமாகும்.
1: ஆமா,
4: அதை எடுத்துட்டு வந்து இந்த நல்ல ஸ்லேஸ் ஸ்லேஸா வச்சு இது இட்லி குண்டான்ல வச்சு அதை வேக வச்சு சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் வந்து அதாவது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி இனிப்பும் இனிப்பும் இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்குல புட்டு செஞ்சு தருவாங்க எங்க பாட்டிலாம்.
1: சூப்பர்.
4: அப்புறம் அந்த அல்வா இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அது மாதிரி இப்ப செய்யறதுக்கும் ஆள் இல்ல, அந்த டேஸ்டும் இல்ல இப்போ. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்ப எது கிடைச்சாலும் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஒருவேளை அந்த காலத்தினுடைய சுவையா என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க, நம்ம இப்படி சொல்றோம், நம்ம பசங்க அந்த காலத்துன்னு அப்படி சொல்லுவாங்கன்னு காலங்காலமா போயின்னு இருக்கோம்னு நினைக்கிறேன். இயற்கையோட அந்தந்த காலத்துக்கு அவங்கவுங்க அனுபவிச்சதுதான் மிச்சம் நினைச்சுக்க
1: வேண்டியதான்,
4: ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா, எங்க பாட்டி எல்லாம் இருக்கு சொல்ல, அந்த கேழ்வரகு புட்டுன்னு ஒண்ணு செய்வாங்க. கேழ்வரகுல இப்ப வந்து கேழ்வரகு சாதாரண அடையே சாப்பிட்டு செஞ்சு கொடுத்தாலே சாப்பிட மாட்டேன்றாங்க. எங்க பாட்டிதான் வந்து புட்டு செய்வாங்க, அதுல தேங்காய் தேங்காவை துருவி போட்டு அப்படியே உண்ட உண்டையா புடிச்சு தருவாங்க. அதே மாதிரி அல்வாவும் அப்படிதான் செய்வாங்க, கொட்டாமிச்சில ஊத்தி தருவாங்க அல்வாவை.
1: இன்னைக்கு
4: நைட்டு ஊத்தி வச்சுட்டாங்கன்னா மறுநாள் காலையில தான் எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதெல்லாம்.
1: கண்டிப்பா
4: அதெல்லாம் இனிமேட்டு வரப்போறது இல்ல. ஆனா ஒன்னேதான் முக்கியம், நீங்க சொன்னது அவங்க உங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை அனுபவிச்சிருப்போம். நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம பசங்க பாக்கல, அவங்க பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு பிறகு போற பசங்க பாக்க போறது
1: கிடையாது.
4: ஆயிடுச்சு எனக்கு. ஆனா நான் நல்லா 80, 76, 75 எல்லாம் நல்லா இதெல்லாம் அனுபவிச்சோம். சும்மா விளையாட்டு தான், அப்பெல்லாம் படிக்க கூட போக மாட்டோம். இது விளையாட்டு, இந்த பனஞ்சக்க சாப்பிடுறது, கபடி விளையாடுறது, ஓடி பிடிச்சி
1: விளையாடுறது.
4: ஆமா, அது ஒரு நல்ல காலம்.
1: அதாவது முடிஞ்சா நாம சாப்பிட்டத நம்மளோட குழந்தைகளுக்கு செஞ்சு தர முடிஞ்சா செஞ்சு தந்துடலாம், இல்ல அதை மலரும் நினைவுகளா கூட. இது மாதிரி நல்ல விஷயங்களை ஆரோக்கியமா சாப்பிடும்போது அது இன்னும் பல விதத்துல மக்களுக்கு போய் சேரும், மக்களோட ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்க கூட நம்ம செய்யலாம். எப்படியோ கொண்டு போய் சேர்க்க முடியலனா கூட நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருதுங்களா, அதுவே போதுங்க. அடுத்ததான் நம்ம நிறைவு பாடலாக கேட்க இருக்கிறது காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்திலேருந்து, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அஜர்பைஜானின் பாகுவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி ஏராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர்

0: வேலூர் மாவட்டம் சீக்கராஜபுரத்தை சேர்ந்த பிரதீபன் அவர்கள். வணக்கம் பிரதீபன்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள் பிரதீபன், நம்ம நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து ஒரு எம்இ கிராஜுவேட்ன்ட்டு, அதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: அந்த துறையிலிருந்து, அதாவது ஒரு கல்வியாளராக இருந்து அந்த துறையிலிருந்து விவசாயத்தை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி அமைஞ்சது, நீங்கள் எப்படி இதுக்காக தயார்படுத்திக்கிட்டீங்க, இன்றைக்கி ஒரு விவசாயியாக உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: நேரலுக்கு என்னோடய முதற்கண் வணக்கம் சார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா, நமக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு அந்த செடியை பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு சில பொருளாதார காரணங்களுக்காக நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன். போயிட்டு என்னோடய பொருளாதார தேவை முடிஞ்சதும் நான் வந்து விவசாயத்தை நோக்கி வந்திருக்கிறேன் சார். வந்துட்டு அதில் இப்போ ஒரு 10 வருஷமாக நான் வந்து தீவிர விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார்.
0: ஓகே, உங்களுடைய விளைச்சல் அனுபவங்கள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கண்ணா.
1: நான் பார்த்திங்கன்னா, நெல் முதல்ல பார்த்திங்கன்னா காய்கறியை நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். காய்கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா நெல், அப்புறம் வாழை, இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோங்க சார்.
0: ஓகே, நிலம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் நீங்கள் பயிர் இருக்கும்போது, இதற்கு வந்து அந்த நீர் மேலாண்மை, நில மேலாண்மை இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க.
0: இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? உங்களோட அனுபவங்களில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இந்த 10 வருஷ பயணத்தில், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஓகே சார். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய அனுபவத்தில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்ம நெல் அந்த மாதிரி பயிர்களை விட காய்கறி, மிளகாய் இந்த மாதிரியான பணப்பயிர்களில் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியுங்க சார். இதுக்காக பார்த்திங்கன்னா, நான் நிறையா ட்ரைனிங்ஸு, அதாவது கேவிகே இந்த மாதிரி வந்து கவர்மெண்டோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே போய் அதிலேருந்து சில நுணுக்கத்தை கற்றுக்கிட்டோம். இப்போதைக்கு நம்ம ஆள் பற்றாக்குறையால் சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி அமைச்சு நான் காய்கறியை பயிர் வச்சுருக்குறோம் சார். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, உயிர் உரங்களோட பயன்பாட்டை நான் வந்து ஒரு 2 வருஷமாக அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் சார். 2 வருஷமாக உயிர் உரங்களை பயன்படுத்தி பண்ணுறதால நம்ம இதில் ஜெயிக்க முடியுதுங்க சார்.
0: ஓகே, இன்னொன்று இப்போ இந்த பணப்பயிர்கள்னு சொல்லும்போது, இந்த பூச்சி தாக்குதல் இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க?
1: இந்த பூச்சி தாக்குதலுக்காகவே வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை அணுகியிருக்கேன் சார். அங்கே வந்து என்டமாலஜி டிபார்ட்மெண்ட் மூலயமா அங்கே வந்து பூஞ்சான கொல்லி, பூச்சிக்கொல்லி, அதாவது உயிரிகள் மூலமாக அந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரைக்கோக்ரமா ஜப்பானிக்கும், அதாவது ஒட்டுண்ணி அட்டையை நான் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துகிறேங்க சார். ஒட்டுண்ணி அட்டையை பயன்படுத்துகிறேன். அடுத்து வந்து பூஞ்சான நோயை தடுக்கிறதுக்கு பிரேவியா பிரேசியானா, பேசிலஸ் சப்டிலஸ் போன்ற உயிர் பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணுறேங்க சார். நான் வந்து 100% வந்து கெமிக்கலை பயன்படுத்துகிறதே இல்லைங்க சார். கெமிக்கலை பயன்படுத்தாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்.
0: ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய நிலங்களை குத்தகை எடுத்து பண்ணுறதா சொல்கிறீங்க, எவ்வளோ நிலப்பரப்பு நீங்கள் பண்ணிருக்கீங்க?
1: இப்போ ஒரு 35 ஏக்கர் கிட்டத்தட்ட நான்.
0: ஓகே, இப்போ நீங்கள் 35 ஏக்கர் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கேலப் பண்ணணும் தான் நினைப்பீங்க, இன்னும் அதிகப்படுத்தணும், இந்த நிலப்பரப்பை வந்து இன்னும் குத்தகை அதிகமாக எடுக்கணும், இல்லை வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்பீங்க. அந்த சமயத்துலையும் இதே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து 100% பாசிபிளா, இல்லை அந்த சமயத்தில் வந்து வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் தேவைப்படுமா, அதை நீங்கள் எப்படி?
1: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். என்னோடய எய்மில் வந்து இது எல்லாமே பாசிபிள் தான் சார். 100% வந்து நம்ம வந்து மண்ணை வந்து வளப்படுத்த முடியுங்க சார். பசுந்தாள் உரங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த ஆலை, அதாவது அரிசி ஆலைகள்லேருந்து எடுத்துகிட்டு வர கார்பன், அவங்களோட உமியோட வேஸ்ட்டை வந்து நான் இதுக்காக பயன்படுத்துகிறேங்க சார். உமியோட வேஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிஎன்ஜியோட வேஸ்ட்டு ஸ்லட்ஜி, அந்த ஸ்லட்ஜை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சார். அதனால் இதுக்கு காஸ்ட்டு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, நம்ம போடுறதுக்கும் வசதியாக இருக்குங்க சார். அதை பயன்படுத்தி பண்ணும்போது காய்கறியோட தரம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க சார். இதுக்காக வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ரி காலேஜ், அவங்கக்கிட்ட நான் ட்ரைனிங் போயிருந்தேன். அதாவது பயோச்சார் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது தேவையற்ற மர கழிவுகள்லேருந்து அந்த பயோச்சாரை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து பயிர்களுக்கு யூஸ் பண்ணணும், அது மூலயமா உயிர்ம கறியை வந்து மரக்கறி, வேஸ்ட்டு, உமி இதிலிருந்து நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத போய் கற்றுக்கிட்டு வந்தோம். அந்த பயோச்சார் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நமக்கு கிடைக்குது, அதாவது ரொம்ப சீப்பாகான காஸ்ட். அது மூலயமா நம்மளோட மண் வளத்தை, அதாவது மண் வளத்தில் பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட் இல்லாமல் போகிறது தான். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, இவங்க எல்லாருமே ஒரு ஒரு வீட்லேயும் 10 மாடு, 20 மாடு வச்சுருப்பாங்க. அதோட வேஸ்ட் எல்லாமே பயன்படுத்தினாங்க.

0: இப்போ யாருமே கிராமங்கள்லேயே மாடுகள் இல்லாமல் போயிடுச்சு. இதனால் அதோட கார்பன் கண்டென்ட் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய வயலை எல்லாமே மண் பரிசோதனை செஞ்சு தான் நான் பயன்படுத்துவேன் சார். மண் பரிசோதனை செய்யும் போது அவங்க வந்து கேவிகேயோட வேளாண் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பன் கண்டென்ட் வந்து குறைவாக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வழியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதனால் இயற்கை விவசாயம் 100% சாத்தியமே சார்.
1: ஓகே. இன்னொன்று, இப்போ இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது முதல்ல வந்து கால்நடை செல்வத்தை பற்றி தான் அதிகமாக சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இந்த கால்நடை செல்வம்ன்றது எந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான், ரொம்ப குறைஞ்சிருச்சு, இது ரெண்டுத்தையுமே மேலாண்மை பண்ண முடியல, அதே மாதிரி ஆள் பற்றாக்குறையால் ஒன்று விவசாயத்தில் கவனம் செலுத்த முடியும், இல்லை கால்நடை செல்வத்தில் இது பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலமை. நீங்கள் வந்து இன்னொரு அவென்யூவா உங்களோட வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு இந்த கால்நடை சார்ந்த தொழில்களெலாம் செய்கிறதா சொல்கிறீங்க,
0: ஆமாங்க சார்.
1: அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள்.
0: அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய நெல் பயிரில் நான் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா அந்த மாதிரி நாடுகள்லாம் சுற்றுலா சென்று பார்த்து

0: இன்னொரு அவென்யூவா உங்களோட வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு இந்த கால்நடை சார்ந்த தொழில்கள்லாம் செய்யறதா சொல்றீங்க.
1: ஆமாங்க சார்,
0: அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க.
1: அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய நெல் பயிரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா அந்த மாதிரி நாடுகள்லாம் சுற்றுலா சென்று பார்த்து வந்திருக்கேன் சார். அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாத்துங்களை வந்து நெல் வயலில் இயற்கை முறைக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த வாத்துங்கள் வந்து ஒரு நெல்லோட பயிர் 20 நாள் ஆன பயிரில் அந்த வாத்துங்களை வந்து இளம் வயது வாத்துங்களை வந்து மேய விடுறாங்க. மேய விடும்போது அங்கே தேவையற்ற பூச்சி புழு எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுடுதுங்க சார். அது இல்லாமல் அந்த செடியை வந்து நெல்லோட பயிரை வந்து களைச்சி விடுறதால அதோடய தூர் வெடிப்பும் அதிகமாக இருக்குது. இது மூலமாக ஒரு வெண்மை புரட்சியும் நம்மளால் செய்ய முடியுது. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான வாத்து முட்டைகள் வந்து கேரளாவுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 13 ரூபா வரைக்கும் அதை வந்து வாங்குகிறாங்க. அது மூலயமா என்னோட வருமானத்தை பெருக்கலான்னு ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார். அதுக்கான இப்போ வந்து பண்ணை குட்டைகள், வாத்து மேயறதுக்கான குட்டைகள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் இந்த இயற்கை உரத்தை மேம்படுத்துறதுக்காக இப்போதைக்கு சோனாலி கோழி ஒரு 400 கோழி வச்சு அது மூலயமாகவும் இப்போ வருமானத்தை ஈடுபண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்.
0: ஓகே, ரொம்ப அருமையாக வந்து விவசாயம், கால்நடை மேலாண்மை இதெல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்ததான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியோட பேரே வந்து ஃபார்ம் டு சிட்டி. அதாவது நீங்கள் ஊரில் விளைவிக்கிற, உங்கள் நிலத்தில் விளைவிக்கிற பொருட்களை எப்படி நீங்கள் வந்து நகரத்துக்கு கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்விகளாக இருக்க போகுது.
1: சரிங்க சார்,
0: அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: ஒரு பாடல் இடைவேளைக்கு அப்புறம் திருமணம் நிகழ்ச்சியை தொடர்றோம். சொல்லுங்கள் பிரதீபன், சந்தைப்படுத்துதல், பாதுகாத்து விளைவிச்சு ஒரு தரமான இயற்கை விவசாயம் மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணதை நீங்கள் கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு நகரம், அதாவது மக்கள் தொகை பெரிய தளவில் இருக்கக்கூடிய நகரங்களில் டவுனில் விற்கும்பொழுது எந்த மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, இதுக்கு உங்களுக்கான சப்ளை செயின் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: அதாங்க சார், நான் முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா, இப்போ நம்ம தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கறி எல்லாமே வியாபாரிங்களை நோக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சார். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கத்திரிக்காயை ஒரு சந்தையில் 60 ரூபா விற்கிதுன்னா அவங்க வந்து 3ல் 1 20 ரூபாய்க்கு மட்டுமே எடுத்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து படிச்சுட்டு ஒரு இளைய தலைமுறையில் புதுமையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை மெயினாக நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்ம இப்போ என் கூட படித்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிட்டியில் எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முதல்ல இதை சப்ளை பண்ணோம் சார். அதாவது கருங்குருவை அரிசி, கருப்பு கவனி அரிசி, இந்த மாதிரி அவன் நல்லெண்ணெய் முற்றிலுமாக இயற்கையில் விளைவித்த எள்ளை கொண்டு மரச்செக்கில் ஆட்டி அவங்களோட வீட்டு தேவைக்கு நம்ம வந்து முதல்ல கொடுத்துட்ருக்கோம் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை வந்து எல்லோரும் இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த நாட்டுக்கோழி முட்டையும் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலயமா சிட்டிங்களுக்கு வந்து அனுப்பிட்டுருக்கோம். நகரங்கள் பார்த்திங்கன்னா வேலூர் அனுப்புகிறோங்க சார், வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, அப்புறம் ஓசூர் அனுப்புகிறோம் சார். ஓசூரில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழை, காய்கறி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு அங்கே அனுப்புகிறோம். முட்டை, அரிசி இதெல்லாமே வந்து சென்னைக்கு, செங்கல்பட்டு இந்த மாதிரி நகரங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம் சார். இதுக்கு மெயினாக வந்து நாங்கள் வந்து சோசியல் மீடியாவையும் பயன்படுத்துகிறோங்க சார். அது மூலயமா நம்ம சமூக வலைதளம் மூலமாக நம்ம பிரதானமாக நம்மளோட விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறோம் சார்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி உலகத்துக்கு வந்து அந்த சமூக வலைதளம்ன்றது எல்லாருக்குமே கை கொடுக்குதுன்றதை வந்து நீங்கள் சொல்கிற உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ அடுத்ததான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி உங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறீங்க. அந்த சமயத்தில் இதுக்கான போக்குவரத்து, அந்த பொருட்களை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறது,

0: இதற்கான டெக்னாலஜிலாம் எப்படி வளர்ந்துருக்கு, நீங்கள் வந்து எப்படி அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வரணும்னு நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்றீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: அதாவது இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிற இதில் வந்து நிறையா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க சார், நிறையா அவங்க மூலயமா நம்ம அனுப்பிடுறோம். முன்னெல்லாம் பஸ்ஸில் கொடுத்துட்ருந்தோம், அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். இது மாதிரி தூரமான நகரங்களுக்கு எங்களால் வந்து பைக்கிலேயோ எங்கள் ஓன் வெஹிக்கிள் கொண்டு போனோனாக்கா நிறைய செலவினங்கள் ஆகிறதால நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம் சார். இதுவே சில பையர்ஸ் வந்து நேரடியாகவும் வந்து நம்ம வயலில் எடுத்துக்கிறாங்க. இன்னும் இதுக்கான, அதாவது கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அரசு சார்பாக விவசாயங்களோட விளைபொருளை கொண்டு வர்றதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க சார்.
0: அடுத்ததாக இப்போ உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடு யூத், நீங்கள் வந்து விவசாயம் எடுத்துருக்கிறது வந்து உண்மையாகவே நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்குற தகவலாகட்டும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து விவசாயத்தை நோக்கியும் வரலாம். இவங்க வரவங்களுக்கு வழிகாட்டுதல்களாக எந்தெந்த
1: ஓகே
0: இடங்கள் இருக்குது, அரசாங்க சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குது, இந்த
1: ஓகே
0: தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: அதாவது விவசாயங்கிறத வந்து நம்ம இந்தியாவில், அதாவது இந்தியாவோட முதுகெலும்பாக நம்ம விவசாயத்தை சொல்கிறோம். அப்படிப்பட்ட முதுகெலும்பான விவசாயத்தை புதிய தலைமுறையும் வந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதாவது மற்ற தொழில் மாதிரி இதுவும் ஒரு லாபகரமான தொழில், அந்த லாபகரமான தொழிலாக அதை மாற்றுறதுக்கு நம்ம பழைய மாதிரியே இல்லாமல், அதாவது வேளாண் விஞ்ஞானிகளோட அறிவுரைகளை கேட்டு நம்ம விவசாயத்துக்கு வரணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்திருக்குது, அதாவது சொட்டு நீர் பாசனம், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிவ் இரிகேஷன், அப்புறம் வந்து சென்சார் கண்ட்ரோல், இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம மருந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி வந்து நவீன தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி நம்ம விவசாயத்துக்கு வந்தால் மற்ற தொழில் மாதிரி இதுவும் ஒரு லாபகரமான தொழிலும் கூட, ஒரு மன மகிழ்ச்சியான தொழிலும் கூட. காலையில் எழுந்து பார்த்தனாக்க ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆர்வம், ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை நாம் வந்து கற்றுக்கலாம். அதனால் வந்து இதுக்கு பல்வேறு விதமான அரசு சலுகைகளும், மத்திய மாநில அரசுகள் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து 100% மானியம் அந்த மாதிரியும் வழங்குறாங்க.
0: இப்போ சந்தைப்படுத்துதல், அதே மாதிரி அடுத்தவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இந்த விவசாயத்தை வந்து நோக்கி பயணிக்கணும், எந்த ஒரு எண்ணத்தோடு நுழையணும், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த அரசாங்கத்துடைய சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடுவோம்.
1: ஓகே.

0: பாடல் இடைவெளியை தொடர்ந்து சொல்லுங்கள் பிரதீபன், எப்படி வந்து அரசாங்கத்தின் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, எப்படி வந்து இதை அணுகணும், இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: இப்போதைக்கு அதாவது பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வந்து பல்வேறு சலுகைகளை வந்து விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், ட்ரோன் வாங்கிறதுக்கு மானியம், சொட்டு நீர் பாசனம் வந்து 70% மானியம், 75% மானியம், 100% மானியம் என்ற மாரி பல்வேறு கேட்டகரியாக பல்வேறு மானியங்களை வழங்குகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறைகளுக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயிற்சியாகவும் வழங்குகிறாங்க. கேவிகே இந்த மாதிரி மத்திய அரசோட நிறுவனம், மாநில அரசோட வேளாண் விஞ்ஞானிகள், இயக்குநர்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேயும் அதற்கான பயிற்சியும் வழங்குகிறாங்க. அந்த பயிற்சியை நம்மளோட புதிய தலைமுறை கற்றுக்கிட்டு வரணும். அடுத்தது விற்பனை வாய்ப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், அடுத்தது ஈனாம் திட்டம், மத்திய அரசோட ஈனாம் திட்டத்தில் வந்து நம்மளோட பொருளை வந்து நேரடியாக நம்ம வந்து விற்கவும் வாங்கவும் இதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதெல்லாமே பயன்படுத்திக்கிட்டு விவசாயத்துக்கு புதிய தலைமுறை வந்து நல்லா பயனடையலாம்.
0: கண்டிப்பாக பிரதீபன், உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளுமான இளைய தலைமுறைகள் இன்னும் இந்த விவசாயத்தில் அதிகமாக ஈடுபடணும், லாபகரமான தொழிலாக இது எல்லாருக்குமே சென்றடையணுன்றது எங்களுடைய சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: ஓகே,
0: நன்றி.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி சென்னைக்கும் இந்த நிகழ்வை கேட்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்க

0: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
3: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
2: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
3: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: நேரம் 7:29 நிமிடம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ், சேட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கும். நம்ம கூட இணைய போற முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல்
2: வேணும்?
1: எதனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
2: அது வந்து ஒரு ஒரு ஒரு வரவேற்கவும், அது அந்த கிராமத்துல ஒரு ஒரு இவ்வளவு ஒரு பெரிய இவ்வளவு வரவேற்கக்கூடிய பாடல் ஆகும். அதே போல இசையும் நல்லா இருக்கும்.
1: சிறப்பு, நன்றி பட்டாபி.
2: நன்றிங்க.

0: நேயர்களை நாம் அணிந்து கொடுத்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ் சேட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், உங்கள் பெயர்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து.
0: சொல்லுங்கள் சத்யநாராயணன், எந்த படத்துலேருந்து பாட்டு வேணும்?
1: படம் இந்தியன்.
0: இந்தியன், ஓகே.
1: பாடல் வந்து பச்சை கிளிகள் தோளோடு. அந்த பாடல்
0: எதனால சார் அந்த பாடல்னா ஒரு அதீத விருப்பம்?
1: பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பாடல் கேட்கறது மைண்டாக இருக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி, தேங்க்யூ.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நம்ம கூட இணைப்பு அடுத்த நேயர். வணக்கம், யாருங்க பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். உங்களுக்கு என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
1: எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா வேதாளம்.
0: சரிங்க சார்.
1: பாடல் பாத்தீங்கன்னா அந்த பாடம் சார்.
0: எதனால சார் இந்த பாடல்னா உங்களுக்கு விருப்பம்?
1: நல்லா இருக்கும். ஒரு தொழிலான பாடல்ல அனிருத் அவர் பாடிய பாடல் நல்லா இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கு.
0: சரிங்க சார்.
1: சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியார் சார்.
0: சரிங்க சார். ஓகே சார். வேற எதுவும் ஸ்பெஷல் ரீசன் இருக்கா சார் இந்த பாடல்?
1: அஜித்
0: பிடிக்கும். ஓகே ஓகே சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார்.
1: நன்றி சார்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் போட்டோ. அடுத்ததாக நம்ம கூட இணைப்பற நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
1: ஆதிவெள்ளி சார், படம் பேரு
0: ஆதிவெள்ளி. ஓகே, ஆதிவெள்ளி. என்ன பாட்டு வேணும்?
1: வண்ண விழி அழகி.
0: ஓகே, உங்க பெயர் சொல்லவே இல்லையே. உங்க பெயர்?
1: பெயர் வள்ளி.
0: இல்ல இல்ல, உங்களோட பெயர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பெருவூர்ல இருந்து பேசுறேன் சார், வள்ளி என் பேரு.
0: சிறப்பு. நீங்க கேட்ட அந்த வண்ண விழிகள் சாங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, சரிங்களா?
1: தேங்க்யூ சார்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் வாக், சாட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைப்போம் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர்? ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான் சார், இதான் சார் விடாமுயற்சி.

0: சூப்பர் சார். என்ன பாட்டு சார் வேணும்?
1: முதல் மரியாதையில இருந்து அந்த நீலாவத்தான கையில பிடிச்சேன்.
0: சிறப்பு சார். எதனால இந்த பாட்டுனா ஒரு அதீத பிரியம் சார்.
1: அது ரொம்ப இளையராஜா பாட்டு எனக்கு உயிர். அது நல்ல சாங், நல்ல சாங் அது.
0: சூப்பர் சார், கேட்டுடலாம் சார். தேங்க்யூ சார்.
1: ஓகே சார், நன்றி சார்.

0: என்ன சொல்லிட்டு இவன் வளர்றாங்க? பத்திரர் இல்லைங்க, புத்திரரா. ரெண்டு பயிர்களும் வளர்றானுங்க.
1: நீ திருத்தி சொல்.
0: பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க, பானபத்திரர்னு ஒருத்தர்
2: கோவில்ல பஜனை பாடல்களை எல்லாம் பாடுறவர்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தாவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தாவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாக

திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தாவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார அமைப்பு அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டீலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமான் சாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின்டி ரியோசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசியா அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தேங்க்யூ
1: தென், டேக் கேர்.
0: ஹாப்பி ஆடி, டுமாரோ ஆடி.
1: ஓகே,
0: ஹாப்பி ஆடி.
1: ஆதி நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி
0: செலிப்ரேஷன். நன்றி, நன்றி, நல்வாழ்த்துக்கள். சேம் டு யூ அண்ட் யுவர் ஆர்ஜிஎஸ் அண்ட் அதர் யுவர் டீம்ஸ் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ கோயம்பு சென்னை.
1: தேங்க்யூ சார், பெஸ்ட் விஷஸ் டு யூ.
0: தேங்க்யூ, பாய்.
1: Right, so there was somebody whom unfortunately I couldn't have a conversation with, but however, sir, I am glad I got to speak to you for the very first time. And folks, I love speaking to you folks on air, and if in case probably you'd like to have a chat with me, the number you can reach out to me is 044-2986-0038. All right, so that's the number given away to you. So if in case you feel like having a chat with me on air, go ahead, dial in and we'll have a chat. And so I couldn't exactly listen to what was your request, but I have a special song for you. This is Swedish House Mafia with Don't You Worry Child heading your way, and I hope you enjoy this one. If not,

பத்மாவதி, தேர் வாஷ் சாரி நாட் பத்மாவதி, தேர் வாஸ் ஃபார் த்ரிஷா. த்ரிஷா, யூ ஹேட் ரிக்வெஸ்டட் ஃபார் ஷெரி ஷெரி லேடி பை மாடர்ன் டாக்கிங், அண்ட் தட்ஸ் வாட் யூ காட் யூ லிசன் டு, அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் தட் ஒன். அண்ட் ஐ ஹவ் கியூட் அப் அனதர் கப்புள் ஆஃப் ரிக்வெஸ்ட் விச் ஹவ் கம் இன். ஒன் ஆஃப் தெம் இஸ் கோயிங் அவுட் டு லூயி ஃப்ரம்

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். மனதுக்கு பிடித்த பாடல்களாக தொடர்ந்து அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோங்க. ரொம்ப சூப்பரான பாடல்கள், கவித்துவம் கொட்டி கொட்டி எழுதப்பட்ட பாடல்கள், எப்படி சொல்வது, நிறைய வர்ணனைகள், நிறைய உவமைகள், உருவகங்கள். அப்படி நீ இலக்கண ரீதியாக பார்த்தாலும் கவித்துவ ரீதியாக பார்த்தாலும் அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய பாடல்களை தான் நம்ம இப்போ தொடர்ந்து ரசிக்க போகிறோம் இந்த ரெயின்போ ராகங்களில். முதலாவதாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கரிகாலங்கால போல கருத்திருக்கதும் குழலு அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போன்னு தோணப்பிள்ளைன்னு ஆலைங்க எல்லாமே போதுமே செம்மதோலுங்க.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி திரைப்படத்தில் தாங்க, கண்ணு ரெண்டு ரங்கராட்டினா அப்படின்ற பாடல். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்னு சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செமதூள்.
1: ஆஹா, ஹே,

நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு. நேர்களே, நான் மனிதர்களுடைய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடி திரைப்ப வெடி வெடி அப்படின்ற தொடங்கக்கூடிய பாடல், தோரணை திரைப்படத்தில் தெலுங்க. இந்த படத்திலிருந்து எல்லா பாடலுமே சூப்பராக இருந்தால் கூட இந்த பாடலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. சூப்பரான ஒரு பாடல் தான், கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களை நாம் மனிதரக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்திலேருந்து தாங்க கோரே கோரே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். சூப்பரான ஒரு பாடல், நல்ல ஒரு மெலடியும் கூட. கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செமதூள்.

நேயர்களே, நான் அமைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசிலாமணி படத்திலேருந்து தாங்க டோரா டோரா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். சூப்பரான ஒரு பாடல்னே சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செமதூள்.

நேரம் 9:28 நெருங்கிட்டு இருக்கேன். நேர்களே, நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராண்மை திரைப்படத்திலேருந்து தாங்க, துப்பாக்கி பெண்ணே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலில் என்ன வரியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு உங்கள் கூட பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு உங்கள் கூட ஸ்லாகிச்சு நான் பேச போகிறேன். ஸோ என் கூட கேட்ட அந்த பாட்டு வரி தான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் மைண்டில் யோசிக்கிற மாதிரியான வரிகளை யோசிச்சுக்கோங்க. ஓகே, பாட்டை கேட்க தயாராங்க.

அதாவதுங்க, பெண்மை மிகவும் அழகானது தான். அதான் இந்த பெண்மையில் வந்து சில நுணுக்கங்கள் வேணும், இன்னும் அந்த பெண்மையை தூக்கி பிடிக்க சில விஷயங்கள் வேணும் அப்படின்றதான் இந்த பாட்டோட ஒரு முக்கிய கருப்பொருள்னே சொல்லலாம். குச்சிப்பிடி மட்டும் இல்லை, நீ குங்ஃபு ஃபைட்டும் கற்றுக்கணும். அவங்க குச்சிப்பிடியை கற்றுக்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் குச்சிப்பிடியோடு சேர்த்து குங்ஃபுவையும் கற்றுக்கோங்க அப்படின்றதான். அதுக்கடுத்து இந்த லிரிசிஸ்டோட ஒரு நுணுக்கத்தை நம்ம பார்க்கணும் பாருங்களேன். ஜீன்ஸ் அணிந்த சிட்டுக்குருவி வி, அதாவது விட்டுக்குருவி வெள்ளடி அந்த சொல்லடி டி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இந்த இடத்துல வீன்றது வந்து ஜீன்ஸ் அணிந்து சிட்டுக்குருவி வி, அந்த வீன்ற இடத்துல வந்து ஒரு ஆங்கில சொல்லுன்னு வச்சுக்கலேன், நாம் நாங்கள் அந்த மாதிரி வச்சு ரொம்ப அழகான ஒரு சொற்றொடலாக மாற்றி ரொம்பவே வந்து பாட்டு ரொம்ப எப்படி சொல்கிற காதுக்கு இனிமையாகவும் அதே நேரத்தில் நல்லா உத்து கேட்டோம் அப்படின்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுறக்கூடியதான், எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பாட்டோட ஒரு செம்மையான வேல்யூவே. ஓகே, அடுத்த என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து அழகாய் பூக்குதே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையான மெலோடியஸ் சாங் தான். சூப்பரான ஒரு பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள்.

வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இனிமையான பாடல், அதனால் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. அதில் எனக்கு பிடித்த வரிகளாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வரிகள் நல்லா இருக்குது. ஒரு நிழலா தெருவம் அதில் பிம்பம் தெரியும், வேற காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தடுத்து, இப்படி என்னென்னமோ சொன்னாலும் கூடங்க மனசை வந்து ஒரு எப்படி சொல்கிறது நெருடுகிற அதே நேரத்தில் வருடுகிற ஒரு வரியாக இருந்ததா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டும் ஒரு கருவறை கண்டதாலே கண்ணில் ஈரம். அதாவது காதலன் கைச்சிறை காணக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து மீண்டும் கருவறை போன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குங்களா, அது மாதிரி ஒரு இடத்த நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்றனால என்னோட கண்ணில் ஈரம் அப்படின்றக்கூடிய வரிகள் வந்து ரொம்பவே நெக்குறுக வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைக்குமார் அவர் தான். ஓகே, அடுத்தா என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க திரைப்படத்துலேருந்து தாங்க, ஒரு வெட்கம் வருதே வருதே அப்படின்ற பாடல் தான். இனிமையான வரிகள் அழகாக கோர்த்து பின்னப்பட்ட ஒரு பாமாலை தான் இந்த பாடலும். கேட்டிணைந்திருங்கள்.

0: வேண்டுமே.
1: என்னங்க ஒரு சூப்பரான பாட்டில் கேட்டு ரசித்த திருப்தியில் இருக்கீங்களா? ஓகே, இந்த பாட்டில் என்ன வரிகள்லாம் நம்மளை அப்படியே ஸ்லாய்க்கி வச்சு உருக வச்சுச்சு அப்படின்னு பார்ப்போமா. இதில் வந்துட்டு இந்த ரெண்டாவது சரணத்தில் ஒரு வரி வருங்க, பூ மரங்களில் நீ இருப்பதால் என்மேல் உதிர்கிறாய். அதாவது பூ மரங்களில் அவள் இருக்கிறதுனால தான் அந்த பூ தான் மேலே விழும்போது அந்த உதிர்றதே நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, வெயிலினில் ஊர்கோலும் இதுவரை நாம் போனோம். அதாவது ஒரு காதல் ஒருதலை காதலாகவோ இல்லை காதல் சேராத காதலாக இருக்கும்போது அது வந்து வெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்கோலமாக நிகழ்கிறதே கார்காலமே. அதாவது இருவரும் ஒன்று சேர்ந்த பிறகு, அதாவது காதலிக்க துவங்கிய பிறகு இல்லை இருவரும் காதலை மனமாற சம்மதித்த பிறகு வந்து கார்காலம் இனி நடைந்திடுவோம் நாள்தோறும் அப்படின்னக்கூடிய வரிகள் ரொம்பவே சிறப்பான வரிகள்ங்க. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படியாதம் திரைப்படத்திலேருந்து கடவுளும் காதலும் வேறு இல்லை அப்படின்ற பாடல் தான் கேட்டு இணைந்திருங்கள். இது சென்னை FM Rainbow 101.4.

படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து கடவுளும் காதலும் வேறு இல்லை அப்படின்ற பாடலை தான் கேட்டு ரசித்தோம். இந்த பாடலில் அருமையான வரிகளாக நிறைய இருந்தாலும் கூட அதில் ரெண்டு வரிகளை நம்ம எடுத்துப்போம். ஆடைகள் அணிந்த அருவியும் நடந்தால் உன்னை போல் இருக்கும் என்று உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு ஆண்பால் பாடுறதா இருக்கட்டும், மீசையும் முளைத்து மின்னலும் நடந்தால் உன்னை போல் இருக்கும் என்று உணர்ந்தேன், ஆடை அணிந்து ஒரு அருவி நடந்தால் எப்படி இருக்கும்னு அந்த ஆண் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதா இருக்கட்டும், மீசை முளைத்து ஒரு மின்னல் நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு பெண் ஒரு ஆணை வர்ணிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் சிந்திக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம பாடல் பார்க்கும்போது கூட ஒருத்தர் பாட ஒருத்தர் ஒன்று சொல்ல அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளோட ரியல் வாழ்க்கையும் கூட ஒரு அன்புன்றதும் கூட ஒருவர் கொடுக்க இன்னொரு கொடுக்கறது தான். ஒருத்தர் மட்டுமே வாங்கிட்டு இருந்தோன்னா அது வந்து மியூச்சுவலாக வந்து மேலே மேலே வளரப்போகிறதில்ல. ஸோ ஒருத்தர் மட்டுமே கொடுக்காமல் இருவரும் வாங்கணுன்றது தான் ஒரு பாடல் வரிகளில் கூட நம்மளால் உணர முடியுது. ஓகே, அடுத்தா என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் திரைப்படத்திலேருந்து தாங்க நெஞ்சு நெஞ்சு நீ எங்கே அப்படின்ற பாடலை தான் நிறைய பாடலாக கேட்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே எப்போதுமே செம தோலுங்க.

அயன் திரைப்படத்தில் இருந்தாங்க. ஒரு அற்புதமான பாடலை தாங்க நம்ம கேட்டு ரசித்தோம். சில பாடல்களை கேட்கிறது இனிமை, சில பாடல்களை பற்றி சிந்திக்கிறது இனிமை, சில பாடல்களை வந்து பார்க்கறது இனிமை. இந்த பாடல் வந்து மூன்று விதத்திலுமே வந்து ஒரு மிகவும் இனிமையாக கோர்க்கப்பட்ட ஒரு பாடல். ஓகே.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நேரம் 10:01. அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் சாந்தி திரைப்படத்திலிருந்து தாங்க. நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், இனிமையான பாடல். பல பொருட்கள், அருமையான அற்புதமான வந்து பொருள் நிறைந்த சொற்கள் பொதிந்த ஒரு பாடல்னு சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள்.

இந்த பாடலில் ஒரே வரிகளில் பல பொருள்கள் பொதிந்திருக்கதா சொன்னேனுங்கன்னா, அது என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உறங்கி மாலையில் எழுந்தால் கண்கள் இரண்டில் நிம்மதி எது. பொதுவாக காலையில் உறங்கி மாலையில் எழணும்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று, அவங்க வந்து இரவு முழுக்க விழித்திருக்கணும், அதுக்கப்புறம் காலையில் உறங்கி மாலையில் எழுந்திருக்கணும். இது ஒரு விதமான பொருள். இன்னொன்று வந்து, காலையில் எழுந்ததும் உன்னோட நினைவுகள் இல்லை, ஆனால் நேராக ஆக ஆக மாலை வர வர இருள் சூழ சூழ நிலவு நம்மளை சுற்றி வட்டமிட வந்து உன்னோட நினைவுகள் வரும்போது கண்கள் ரெண்டில் நிம்மதி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையாக இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விதத்தில் தீர்க்க தரிசனமாக அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இரவு நேரங்களில் பணி செய்யக்கூடியவங்க இரவு முழுக்க வந்து வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பொதுவாக அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினாலும் கூட அந்த ஸ்லீப்லெஸ்ஸை வந்து அவங்களோட கண்கள்லேயும் உடல்லையும் ஒரு சோர்வாக நம்ம பார்க்க முடியும். இது கண்ணதாசன் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு தெரில, ஆனால் இப்போதைக்கு நாம் பார்த்தாலே 3 விதமான பொருட்கள்லாம் அழகாக அம்சமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்காரு. அடுத்ததாக என்ன பாடத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பூமாலை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து உன் எண்ணத்தை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான பாடல், கேட்டிணைந்திருங்கள்.

பொதுவாக மற்ற பாடல்களில் சரணத்தில் நம்ம ஸ்லாகிச்சு பேசினா கூட இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பல்லவியே ஸ்லாகிக்கலாங்க. பயங்கரமாக இருக்குது. அதாவது உன் எண்ணத்தை எந்த கன்னத்தில் வந்து எழுதிவிடு. அது அன்பாக இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கலாம், அது என்ன வகையான உணர்வாக இருந்தாலும் கூட அதை வந்து என்னோடய கன்னத்தில் காட்டிடு அப்படின்னு கூட இடமா இருக்கட்டும். என் பெண்மையை காக்கும் தன்மைக்கு கொஞ்சம் தவணை கொடு. அப்போ இன்னும் கொஞ்சம் நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன், ஒரு பிரிவு ஒரு இடைவெளியை நான் விரும்புகிறேன் அப்படின்றத அந்த பெண் எவ்வளவு ஒரு சூசகமாக சொல்கிறாங்க அப்படின்ற விதமாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து அற்புதமாக ஸ்லாகிக்கிற வகையில் வந்து ரொம்பவே இந்த பாடல் வரிகள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன படத்தை வந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து அம்மம்மா காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே போதுமே செம்ம ஜவுளை.

வீர அபிமன்யு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கல்யாண கோலமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சிலாய்க்கக்கூடிய நிறைய வரிகள் இருக்கக்கூடிய பாடல், அதனால் நல்லா உன்னிப்பாக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைன் அற்றை திங்கள் அந்நிலவில். நேரம் 10:18. அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை படகு அப்படின்ற படத்திலிருந்து நேற்று வரை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். செவிக்கு இனிமையாகவும் உள்ளத்துக்கு புதுமையான வரிகளையும் தரக்கூடிய ஒரு பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

இப்போ நம்ம கேட்டு ரசித்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவிலே ஒரு சிம்பிளான ஒரு அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தத்துவம்னு கூட சொல்லாங்க. அது வந்து ஒரு காதல் தத்துவம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, அதாவது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை நீ வேற நான் வேற, ஆனால் சந்தித்ததுக்கப்புறம் இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, இன்றிலிருந்து நீ வேற நான் வேற அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும். அதுக்கடுத்து நான் வந்து உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்குற, நான் விண்ணை பார்க்கும்போது நீ என்ன பார்க்குற, ஒருவேளை நேருக்கு நேராக நீ என்னை பார்த்தா என்ன, நிலவை என்ன தேஞ்சா போகும் அப்படின்றது கூடிய அந்த வரிகள் இருக்கு பாருங்கள். அதாவது நிலவு அந்த பெண்மணி தான், ஸோ நீ என்ன தேஞ்சா போகிற அப்படின்னு கூடிய அந்த குறும்பான அந்த வரிகள் வந்து மிகவும் ஸ்லாகிக்க வச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்கவிருக்கக்கூடிய பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பொழுது விடியும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேவைன். மனதுக்கு பிடித்த இனிமையான பழைய பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். சிலர் வந்து பழைய பாடல்கள் அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க, ஆனால் பாடல்கள் ஒன்று தாங்க, உணர்வுகள் எப்போதுமே ஒன்று தான். உணர்வுகளில் ஒரு சிறு துளி அளவு கூடியிருக்கும், இல்லை ஒரு சிறு துளி அளவு வந்து அந்த உணர்வு வந்து குறைஞ்சிருக்கும். அது வந்து நாகரிகமாக இருக்கட்டும், இல்லை காலப்போக்காக இருக்கட்டும், இல்லை இயற்கையோட பரிணாமமாக கூட இருக்கலாம். ஆனால் உணர்வுகள் எப்போதும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்க போது. அதனால் பாடல்கள் அப்படின்னாலே இனிமையாக நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு ஜானர் தான். அடுத்ததான் நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவின் மடியில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் சரசா பிஏ திரைப்படத்திலேருந்து தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செமதுலுங்க.

ஒரு இனிமையான பாட்டை தாங்க நம்ம கேட்டு ரசித்தோம். இந்த பாட்டில் அந்த பல்லவி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி, ஒரு உணர்வு மாதிரி, ஒரு உரையாடல் மாதிரி இருக்குங்க. இரவின் மடியில் உலகம் உறங்கும், ஒரு இரவு நேரத்தில் உலகம் எல்லாமே உறங்கிட்டுருக்கு. நிலவோட அழகால் மலரும் கூட மயங்கி போயிருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் என்னோடய மனவேதனையை யார் அறிவா, உண்மையை சொன்னால் கூட யாருக்கு அது உணர்வா, யார் அது புரிவா அப்படின்னு கேட்கக்கூடிய இடமா இருக்கட்டும். உள்ளே ஒருவன் இருக்கின்றான், வெளியே ஒருவன் உலவுகின்றான், எல்லாம் தெரிந்தும் ஒருவன் ஊமையாக இருக்கின்றான் அப்படின்றக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா. அடடா கண்ணதாசன் பின்றாரேப்பா அப்படின்னு நம்மளை உச்சு கொட்ட வைக்கிறாருன்னே சொல்லலாம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் வருவான் அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மதுவுலுங்க.

0: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க
1: நீங்களா?
0: அண்ணி, குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்.
1: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

அடுத்ததான் நம்ம ரெயின்போ ரீவைண்டில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து நீரில் நீந்திடும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். கேட்டு நேந்திரங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

நேரம் 10:40 ஆயிட்டிருக்கு. நேயர்களை, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அப்படின்ற திரைப்படத்திலிருந்து வந்தால் என்ன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். பொதுவாக வந்து நீதி இது மாதிரி வந்து அந்த ஒரே ஒரு எழுத்தில் இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு. அதிலும் துணிச்சலாக நீ அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த அதாவது அதில் என்ன புரியும் அப்படின்றத தாண்டி நீ அப்படின்ற விதத்தில் அது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறாங்க இல்லைங்களா. அதுக்கே வந்து இயக்குனர் வந்து இதில் பெருசாகவே முன்னாடி நின்றுகார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான பாடல் தான், கேட்டு நினைந்திருங்கள்.

யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும். எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒருவருடைய உணர்வை அப்படியே அச்சசலாக இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறோம்னா அந்த நிலை அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்தாகணும், அப்போ தான் அதை உணர முடியறதுனால பல்லவிலே இப்படி ஒரு அற்புதமான வரியை வச்சு எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து கோழி ஒரு கூட்டிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். அற்புதமான வரிகள் கொட்டி கிடக்கிற ஒரு பாடல், கேட்டிணைந்திருங்கள்.

தான் சொல்ல வந்ததை நேரடியாக வெளிப்படுத்துறது ஒரு ரகம்னா, அதை குறிப்பால் வேறொரு உவமையால் மறைமுகமாக குறிப்பிடுறது ஒரு விதம். அப்படி தான் கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சிருக்காங்க, குழந்தைகள் ஒரு அனாதையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பாட்டு. அதை வந்து எவ்வளோ அழகாக ஒரு கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்போது அன்பில்லாத காட்டிலே அப்படின்னு விளக்குனதாக இருக்கட்டும். அதாவது அந்த அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க எங்களுக்கு வயசு இல்லைன்னு ஒரு குழந்தை பாடுற விதமாக இருக்கட்டும், மிகவும் அற்புதமாக அழகாக பாடலாசிரியர் செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள்.

ரீவைண்டில் நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலோடு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நன்னாளில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்த்தி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிஎழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து யுவன் பவதாரணி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலை, மழலையின் சொல் கேட்டால் மனம் மயங்கும். மழலையின் இன்னிசை சிரிப்பு எப்போதும் இதயத்தை வருடும்.

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நீ இல்லாத நாளெல்லாம் மனம் ஏனோ தனிமையில் தவிக்கிறது. நீ உடனிருந்தால் போதும் எல்லாம் இன்பமாய் தெரிகிறது. ஏன், நீ என் உயிர் என்பதாலா?

தொடரும் பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி, பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். எங்கெங்கு சென்றாலும், எப்படி சென்றாலும், தாயகம் அது இனிமைதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெற்கு திருமச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் காளிதாசன், இசை தேவா. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீயும் நானும் நாம் என்ற பிணைப்பில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி கேஜே யேசுதாஸ், உமா ரமணன் பாடியது. நீ என்றும் இல்லை, நான் என்றும் இல்லை, நாம் என்று ஆனபின் வாழ்வில் துன்பமே இல்லை.

அடுத்த பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது. உன் சிரிப்பு இதயத்திற்கு மருந்து.

ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. ஆசையாய் பாடி எங்கெங்கோ சுற்றித் திருந்தோம், எப்படி இருந்தோம் நாம், ஏன் ஒன்றானோம்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து. கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நீ அருகில் இருந்தாலே போதும், எல்லாம் இன்பமயம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. பார்க்கும் பார்வைகளால் கவிதைகள் பல சொல்லி எண்ணத்தை எல்லாம் இழுத்தாக்கி என்னுள்ளே நீ புகுந்தாய், நான் நீயாக மாறினேன்.

அடுத்த பாடல் பாடிவா தென்றலே திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை ஏற்றி இசையமைத்துள்ளார் எஸ் ஏ ராஜ்குமார். ஆனந்த பூங்காற்று எங்கும் அலைபாயும், அது மனதை இசைக்க வைக்கும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், அரசடிக்குப்பம் சரவணன், ஹேமலதா, அயனாவரம் அப்பு, திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன், ஐயப்பந்தாங்கல் பழனி பாரதி, அன்புராணி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன்.

ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, ராஜேஷ் பெரியார் நகர், தியாகராய நகர் ரங்கராஜன், மாதவரம் வீரராகவன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன்.

நேரில் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்று

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: மதனிதக கண்களும் கவி பாடுதே,
1: தந்தி மத மதனிதக கண்களும் கவி பாடுதே,
0: தாதா தனிதா தாத தனிதா கதத தனிதா கதோ தனிதா கதத நிதக கதனிதனிதமக மகத மதனிதக கண்களும் கவி பாடுதே,
1: மாமா மகத மகத கதனி கதத தனிதனிதமா.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

புலவராக பந்தோ கேளீரோ மனிதர்களை நம்பி வந்தோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

தான் உள்ளது. கற்றழைத்த பையடா கட்டில் இன்பம் பொய்யடா ஆண்கள் சேர்த்து போனவன் அன்று சொன்னது. பசி எடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல, கலபி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதறு நாடு ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில போங்கொடிய நட்டு விடு. ஓடு

தயிர் புயலாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு வளருநாடு ஒன்னாச்சு. குச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில ஓங்கொடிய நட்டு விடு.

ஓப்படு.

மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அபயம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது. பாடல் வரிகள் வள்ளலார், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

அடுத்து தொடரும் பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் பாடியது. பாடலை இயற்றியவர் ஈரா பழனிசாமி, இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அடையாறு ஜே பாலசுப்பிரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். முதலில் பேசும் தெய்வம் என்று தொடங்கும் குரு சுரஜானந்தா பாடல். நாகவல்லி ராகம், ரூபகதாளம்.

கலிக்கேணி எஸ். பிரபு அவர்கள் தவில். தொடர்ந்து கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த பழமோ பழமோ என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல் ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரிலே நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். ஒலிக்க வருவது ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்பிரபாதம். பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.